0: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.
1: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றமோர் ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது 11:03. வழமை போல தொடர்ந்து பிரதான செய்தி அறிக்கை இடம்பெற இருக்கின்றது. செய்தி அறிக்கையினை தொடர்ந்து உரையரங்கம் இடம்பெறும். இன்று நிலாமுற்ற உரையரங்கிலே உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்ற தலைப்பினையும் இப்பொழுதே தருகின்றோம். இன்றைக்கு இந்த தலைப்பிலே பேசி பார்க்கலாம். பலருக்கும் என்ன அதிகமாக எல்லாருக்குமே தேவையான ஒரு தலைப்பு, வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒரே சமச்சீராக நேர்கோட்டிலே செல்வது என்று இல்லை இல்லையா. மேடு பள்ளம் எல்லாமே நிறைந்தது தான். அந்த வகையிலே இந்த தலைப்பில் நீங்கள் கூறக்கூடிய அறிவுரைகள் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வாக உத்வேகம் உற்சாகம் மகிழ்ச்சியினை கொடுக்கக்கூடிய வகையிலே இருக்கும். தோல்வி என்பது வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி அல்ல என்ற தலைப்பிலே நீங்க பேச போகின்றீர்கள். தோல்வி என்பது வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி அல்ல. நிச்சயமாக அப்படியெல்லாம் நாம் நினைத்து சோர்ந்து போய்விடக்கூடாது என்று உங்களுடைய கருத்து பலருக்குமே சிறப்பு சேர்க்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இணைந்து சிறப்பேங்க. அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து அத்தனை நிகழ்ச்சிகளும் வளமை போல இடம்பெறும். உங்களுக்கான தொலைபேசி இலக்கம் 416-593-0055.
1: தமிழ் FM இல் செய்திகளுக்கு முதலிடம். News First.

0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்ய சர்வதேச சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட 10 வயது சிறுமியின் பெற்றோரிடம் பேசி தமிழக முதல்வர் விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். மேற்கு மாகாணங்கள் மற்றும் வடக்கு பிரதேசங்களின் முதல்வர்கள் வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்க ஆல்பர்டாவில் கூடுகின்றனர். ஈரானுடன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் அவசரப்பட தேவையில்லை என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி 6,907 குடும்பங்களை சேர்ந்த 27,419 பேர் இந்த மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 மாவட்டங்களில் உள்ள 34 பிரதேச செயலக பிரிவுகள் இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒரு உயிரிழப்பும் பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் 2 வீடுகள் பேரிடரால் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் மேலும் 807 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் குறிப்பிட்டுள்ளது. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்ய சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் நிஷாந்த சோய்சா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறியதாவது, தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சிவப்பு அறிவித்தல் மூலம் 35 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர். மேலும் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சுமார் 33 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இதுவரை மொத்தமாக 226 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளன. அவற்றில் சுமார் 90 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டார். இவர்கள் துபாய், இந்தியா, ரஷ்யா, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் பதுங்கியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களை விரைவில் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையின் கூட்டம் நாளை திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையால் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகளை ஆழமாக ஆராய்ந்து இரவு நேர கொள்கை வட்டி வீதங்கள் தொடர்பில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழல் மற்றும் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளை உன்னிப்பாக கவனித்த பின்னரே தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2026 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பணவீக்கம் 1.6% என்ற குறைந்த மட்டத்தில் காணப்பட்டது. இருப்பினும் உலகளாவிய எரிசக்தி விலையேற்றம் மற்றும் விநியோக தடைகள் காரணமாக 2026 ஆண்டின் 2 காலாண்டுக்குள் பணவீக்கம் 5% கடந்துள்ள நிலையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இரு அரசாங்கங்களின் அழைப்பின் பேரில் இலங்கையின் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் எதிர்வரும் மே 26 முதல் ஜூன் 3 வரை நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்வார். இந்த பயணத்தின்போது அமைச்சர் நியூசிலாந்தின் வெளிவிவகார அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவின் வெளிவிவகார அமைச்சர் பென்னி வாங் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். மேலும் அவர் இரு நாடுகளிலும் உள்ள சிரேஷ்ட அரசாங்க பிரதிநிதிகள், அதிகாரிகள், வணிக தலைவர்கள், கல்வியாளர்கள், சிந்தனை குழுக்கள் மற்றும் இலங்கை சமூகத்தினரையும் சந்திப்பார் என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்து பயணத்தின் ஒரு முக்கிய அம்சமாக வெலிங்டனில் உள்ள இலங்கை உயர் ஆணையத்தின் சம்பிரதாய திறப்பு விழாவிலும் அவர் பங்கெடுப்பார். இந்த பயணம் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய இரு நாடுகளுடனான இலங்கையின் நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை திரைசேரி நிதியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்பட்ட சைபர் மோசடி விவகாரம் தொடர்பில் விசாரணைக்காக அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவின் குழு ஒன்று இலங்கைக்கு சென்றுள்ளதாக வெளியான செய்திகளை கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் முற்றிலுமாக மறுத்துள்ளது. இதுபோன்ற எந்த ஒரு குழுவும் இலங்கைக்கு அனுப்பப்படவில்லை என அமெரிக்க தூதரகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பல நாடுகளில் உள்ள பொதுவான நடைமுறையைப் போன்றே இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்திலும் FBI சட்ட இணைப்பாளர் ஒருவர் பணியில் இருப்பதாகவும் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உத்தியோகபூர்வ பதவியில் உள்ளவர் உள்ளூர் அதிகாரிகளினால் கோரிக்கை விடுக்கப்படும் பட்சத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான சட்ட அமலாக்க ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொள்வார் என தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த நிலையில் குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு போன்ற விவகாரங்களில் செய்திகளின் துல்லியம் மிகவும் முக்கியமானது என்பதை அமெரிக்க தூதரக அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் ஜூன் மாதத்தின் நடுப்பகுதிக்குள் வெளிவர வாய்ப்புள்ளதாக பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகள் கடந்த பிப்ரவரி மாதம் 17 முதல் 26 வரை நடைபெற்றது. இந்த நிலையில் குறித்த பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியாகியுள்ளதாக கடந்த வாரம் முதல் சமூக ஊடகங்களில் போலி செய்திகள் வெளியாகி வருகின்றன. எனினும் 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதரம் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த மாத இறுதி அல்லது ஜூன் மாத நடுப்பகுதிக்குள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது.
1: இந்திய செய்திகள்.
0: கோவையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட 10 சிறுமியின் பெற்றோரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழக முதல்வர் விஜய் ஆறுதல் தெரிவித்தார். குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குடும்பத்திற்கு வீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். முன்னதாக அமைச்சர்கள் பார்த்திபன் மற்றும் சம்பத்குமார் சிறுமியின் குடும்பத்தினரை சந்தித்து தமிழக அரசு சார்பில் 7 லட்சம் ரூபாய் நிவாரண காசோலையை வழங்கினர். இந்த சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியின் குடும்பத்தினரை மத்திய இணை அமைச்சர் என் முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். இந்தியாவில் கடந்த 10 மூன்றாவது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. அரசு எண்ணெய் நிறுவனங்கள் சனிக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பின்படி பெட்ரோல் லீட்டருக்கு 87%, டீசல் லீட்டருக்கு 91% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மே 15 முதல் இதுவரை எரிபொருள் விலை சுமார் 5 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. டெல்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் விலை 92.49 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. சென்னை, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களிலும் புதிய விலைகள் அமலுக்கு வந்துள்ளன. எபோலா வைரஸ் பரவலை உலக சுகாதார நிறுவனம் சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை காரணமாக அறிவித்ததை தொடர்ந்து காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. காங்கோ மற்றும் உகாண்டாவில் பரவி வரும் வகை எபோலா பாதிப்பு காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நாடுகளில் உள்ளவர்கள் உள்ளூர் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் May 21 நிலவரப்படி காங்கோவில் 746 சந்தேக பாதிப்புகளும் 176 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. காங்கோ மற்றும் உகாண்டாவில் மொத்தம் 85 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு 10 பேர் உயிரிழந்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: 1986 ஆண்டு 155 இலங்கை தமிழ் அகதிகள் நியூ ஃபவுண்ட்லேண்ட் கடற்கரையில் தத்தளித்து உள்ளூர் மீனவர்களால் மீட்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்தின் 40th ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த வேக் ஆஃப் அனதர் டைம் என்று நேரடி ஆவணப்படம் கனேடிய திரைப்பட மற்றும் ஊடக சங்கத்தின் 2026 ஆண்டு மாநாட்டில் திரையிடப்பட்டுள்ளது. 1986 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உள்நாட்டு போரிலிருந்து தப்பித்து வந்த தமிழ் மக்களை கேப்டன் கஸ்ட் டால்சன் உள்ளிட்ட கனேடிய மீனவர்கள் மீட்டெடுத்த உணர்வு பூர்வமான நிகழ்வையும் அதன் மூலம் உருவான புதிய தலைமுறையினரின் கனேடிய தமிழ் அடையாளத்தையும் இந்த ஆவணப்படம் உலகிற்கு மீள நினைவூட்டியுள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 மேற்பட்ட இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்டு பிரம்மாண்டு பிரதிநிதிகள் குழுவுடன் நாளை கனடாவுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். டொரண்டோ மற்றும் ஒட்டாவா ஆகிய நகரங்களில் கனேடிய அரசு மற்றும் வணிக தலைவர்களுடன் நடைபெறவுள்ள இந்த விசேட சந்திப்புகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் கனிம வளங்கள் ஆடைத்துறை சார்ந்த முதலீடுகள் குறித்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளன. கனடாவின் மேற்கு மாகாணங்கள் மற்றும் வடக்கு பிரதேசங்களின் முதல்வர்கள் வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்க ஆல்பர்டாவில் கூடுகின்றனர். இந்த மாநாடு கல்கரிக்கு அருகிலுள்ள கனனாஸ்கஸில் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறுகின்றது. அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் வர்த்தகம், எரிசக்தி பாதுகாப்பு, பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி தொடர்பான விவகாரங்கள் முக்கியமாக பேசப்பட உள்ளன. இதற்கிடையில் அல்பர்டா கனடா கூட்டமைப்பிலிருந்து விலக வேண்டுமா என்பது குறித்து 19 October அன்று பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று டேனியல் ஸ்மித் அறிவித்துள்ளார். மாகாணம் கனடாவில் தொடர வேண்டுமா அல்லது பிரிவினை குறித்து கட்டாய வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமா என்பதே மக்களிடம் கேட்கப்பட உள்ளது. இந்த அறிவிப்பு கனடா அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாநாட்டில் பிரிவினை விவகாரமும் முக்கிய பேசுபொருளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தனது பதவியிலிருந்து அடுத்த மாதம் விலகவிருக்கும் கனடாவின் முதல் பழங்குடியின ஆளுநர் மேரி சைமன் தனக்கு பிரெஞ்சு மொழி சரியாக பேச தெரியாது என எழுந்த விமர்சனங்கள் நியாயமற்றவை என தெரிவித்துள்ளார். ஆங்கிலம் மற்றும் இனச்சியூட் ஆகிய மொழிகளில் சரளமாக பேசும் அவர் கனடாவில் பழங்குடியின மொழிகள் நலிவடைந்து வருவதாகவும் அவற்றை காப்பாற்ற அரசு கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கனடாவின் ஒட்டாவா மேஜர் பதவிக்கு போட்டியிடும் அலெக்ஸ் லாசன் 2022 நடைபெற்ற பாரவூர்தி வாகன பேரணி போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்காக எடுத்து செல்லக்கூடிய கழிப்பறைகளை வழங்கியதாக தெரிவித்துள்ளார். தனது தேர்தல் அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் தெருக்களில் மற்றும் வாளிகளில் மலத்தை கழித்து வீசுவதாகவும் தகவல் வந்ததால் அந்த பிரச்சினையை தீர்க்கவே கழிப்பறைகள் கொண்டு சென்றதாக தெரிவித்தார். ஆனால் தான் போராட்ட அமைப்பாளர்களுக்கு நேரடியாக எந்த உதவியும் செய்யவில்லை என்றும் அந்த போராட்டம் பின்னர் அளவுக்கு மீறி போனது என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு முன்பு இந்த போராட்டத்திற்கு எந்தவித பொருளாதார அல்லது நேரடி ஆதரவும் அளிக்கவில்லை என்று அவரது குழு தெரிவித்துள்ளது. அடவா மக்களின் நலனுக்காகவே கழிப்பறைகள் வைக்கப்பட்டன என்று அவரது தேர்தல் குழுவும் விளக்கம் அளித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை பாதுகாப்பு சோதனை சாவடி அருகே துப்பாக்கி சூடு நடத்திய நபர் ரகசிய சேவை அதிகாரிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 21 வயதான நசீர் பெஸ்ட் என்ற இளைஞரை தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் மனநல பிரச்சினைகளுக்காகவே முன்பே அதிகாரிகளின் கண்காணிப்பில் இருந்ததாக கூறப்படுகின்றது. வெள்ளை மாளிகை அருகே நேற்று மாலை தனது பையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அவர் சுடத் தொடங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக பதிலடி கொடுத்த ரகசிய சேவை அதிகாரிகள் தாக்குதல் ஆளியை சுட்டனர். பின்னர் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் ஒரு பொதுமகனும் காயமடைந்துள்ளார். ஆனால் பாதுகாப்பு அதிகாரிகள் யாரும் காயமடையவில்லை. அதிகாரிகளின் விரைவு மற்றும் தொழில்முறை நடவடிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். தற்போது சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் நிறுத்தம் மற்றும் அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான முக்கிய அறிவிப்பை அமெரிக்கா இன்று வெளியிடக்கூடும் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களில் உலகின் முக்கிய கடல்வழி பாதைகளில் ஒன்றான ஹார்மஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் சர்வதேச பொருளாதார தடைகளின் கீழ் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் வெளிநாட்டு நிதியில் ஒரு பகுதியை விடுவிக்கவும் ஈரான் துறைமுகங்களுக்கான கப்பல் முற்றுகையை தளர்த்தவும் அமெரிக்கா முன்வந்துள்ளதாக ஈரான் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது ட்ருத் சோஷியல் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவுக்கு முக்கிய ஆறுதல் வழங்கியுள்ளார். அதில் ஒப்பந்தத்தை நோக்கி அவசரமாக நகர வேண்டாம் என்று அவர் தெரிவித்ததுடன், தற்போதைய சூழ்நிலை அமெரிக்காவுக்கு சாதகமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காலம் நமது பக்கமே உள்ளது என்றும் டிரம்ப் தனது பதிவில் வலியுறுத்தியுள்ளார். இந்த அறிவிப்பு அமெரிக்கா ஈரான் உறவுகளில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பார்க்கப்படுவதுடன் மேற்காசிய அரசியல் சூழலிலும் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாண தலைநகர் குவெட்டா அருகே ரயில் தடம் அருகில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த குண்டு வெடிப்பில் குறைந்தது 24 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 70 மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராணுவத்தினரும் அவர்கள் குடும்பத்தினரும் பயணம் செய்த ரயிலை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. வெடிப்பின் தாக்கத்தில் ரயிலில் இயந்திரம் மற்றும் சில பெட்டிகளில் தடம் புரண்டதுடன் 2 பெட்டிகளில் தீ பற்றியது. இந்த தாக்குதலுக்கு பலூச் விடுதலை படை என்ற பிரிவினைவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவத்தை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கடுமையாக கண்டித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கியவ் மீது ரஷ்யா இன்று ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி பெரும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் ஒலியின் வேகத்தை விட 10 மடங்கு வேகமாக பாயக்கூடிய அரேஷ்னிக் என்று ஹைப்பர்சானிக் அதிவேக ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்தியதாக உக்ரைன் ஜனாதிபதி வளடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலில் குறைந்தது 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பல குடியிருப்பு மற்றும் அரசு கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற முக்கியமான IPL போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை 30 ஓட்டங்களால் வீழ்த்திய ராஜஸ்தான் ராயல்ஸ் கடைசி அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. 206 ஓட்டங்கள் இலக்காக களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியும் தொடக்கத்திலேயே அதிர்ச்சி கண்டது. கடைசி ஓவரில் மும்பைக்கு 37 ஓட்டங்கள் தேவைப்பட்ட நிலையில் இலங்கை வீரர் டசூன் ஷானுக்கு மிக துல்லியமாக பந்து வீசி வெறும் 6 ஓட்டங்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ராஜஸ்தானின் வெற்றியை உறுதி செய்தார். பந்துவீச்சில் ஜாஃப்ரா ஆர்ஷிர் 3 விக்கெட்டுகள் கைப்பற்றி ஆட்டு நாயகன் விருதை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்ய சர்வதேச சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட 10 வயது சிறுமியின் பெற்றோரிடம் பேசி தமிழக முதல்வர் விஜய் ஆறுதல் தெரிவித்தார். மேற்கு மாகாணங்கள் மற்றும் வடக்கு பிரதேசங்களின் முதல்வர்கள் வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்க ஆல்பர்டாவில் கூடுகின்றனர். ஈரானுடன் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் அவசரப்பட தேவையில்லை என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் சிஎம்மா தமிழ் எஃப்எம்மின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நேர்கள் நாளை அதிகாலை 5 மணிக்கு கேட்கலாம்.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: நேரம் இப்பொழுது 11:31 சிஎம்ஆர் தமிழ் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். பாடல் ஒன்றை தொடர்ந்து நாங்கள் ஒரு இறங்குக்குள்ளே செல்ல போகின்றோம். நல்லதொரு தலைப்பு, கண்டிப்பாக பலருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் சிறப்புகளை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே அந்த தலைப்பில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான நல்ல ஊக்கப்படுத்தக்கூடிய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மறுபடியும் அந்த தலைப்பினை தருகின்றேன். தோல்வி என்பது வாழ்வின் முற்றுப்புள்ளி அல்ல என்ற தலைப்பிலே நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க போகிறீங்க, இப்படியெல்லாம் ஒரு சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு எப்படியெல்லாம் அறிவுரை சொல்ல போகின்றீர்கள், ஊக்கப்படுத்த போகிறீங்க? இப்பொழுது வாடி இருக்கிற ஒரு பயிருக்கு தண்ணீர் ஊற்றினா எப்படி அது தளிர்த்து கொள்ளுமோ, அது மாதிரி சோர்ந்து போயிருக்கக்கூடிய உள்ளங்களுக்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் அறிவுரைகள் கண்டிப்பாக இன்னும் உத்வேகத்தை வாழ்க்கையில் குறைத்து நம்மால் முடியும் என்று அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் அமையட்டும். எல்லாருக்குமே முன்கூட்டிய வாழ்த்தினை சொல்லிக்கொள்கின்றேன். அத்தோடு நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். தோல்விகள் நிச்சயமாக அது அப்படியே நாம் அமிழ்ந்து போய் அழுவதற்கு அல்ல. அது தோல்விகள் என்பது ஒரு மாற்று பாதைகள் இல்லையா, அவை வாழ்வினுடைய முற்றுப்புள்ளி அல்ல. எப்படி சொல்கிறது, அது ஒரு புதிய அனுபவ புள்ளி என்று சொல்லலாம். கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கை நமக்கு நிறைய அனுபவம் இருக்கின்றது இல்லையா. தாயகத்திலிருந்து வந்து இங்கே பல களங்கள் எல்லாம் கண்டு ஏதோ நம்மளையும் வாழ முடியும் இங்கேயும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே சீரான ஒரு நேர்கோட்டில் பயணிக்கின்ற பாதை அல்ல வாழ்க்கை என்பது. அங்கே மேடுகள், பள்ளங்கள், திருப்பங்கள் எல்லாமே நிறைந்ததுதான், ஒரு பெருங்கடல் என்று சொல்லலாம். இந்த பயணத்தில் இலக்குகளை நோக்கி ஓடுகின்ற ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கின்ற தவிர்க்க முடியாத திருப்பம், தோல்வி, அந்த மாதிரி பல விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று தான் இந்த தோல்வி. வெற்றி மட்டும்தான் வாழ்க்கை அல்ல, தோல்வியும் வரக்கூடியது தான். ஆகவே அது ஒரு முற்றுப்புள்ளி என்று எண்ணி பலர் புலம்பிக் கொள்வார்கள். அத்தோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைப்பார்கள். தங்களுடைய நல்ல தேடல்களை எல்லாம் நிறுத்தி கொள்வார்கள். உண்மை அது அல்ல. நிச்சயமாக அது வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி அல்ல. அடுத்த அத்தியாயத்திற்கான ஒரு புதிய தொடக்கம், ஒரு அனுபவ புள்ளி என்று சொல்லலாம் நேயர்களே. ஆகவே உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், வாழ்க்கையிலே நிறைய தோல்விகளை கண்டிருப்பீங்க. அப்படியே நாம் முடங்கி போகக்கூடாது இல்லையா? எப்படி அடுத்த கட்ட நகர்வினை நாங்கள் மேற்கொண்டு வாழ்க்கையில் முன்னிலைக்கு வரலாம் என்பது குறித்து நீங்கள் அறிவுரைக்க போறீங்க. அற்புதமான ஒரு தலைப்பு, தோல்வி என்பது வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி அல்ல என்று சொல்லி நீங்க பேசுறதுக்கு தயாராகுங்க. மறுபடியும் தொலைபேசி இலக்கம் 416-593-0055. பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.

0: பொட்டு மண்டப்பா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
1: படையப்பா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். எஸ்பிபி அந்த பாடலை பாடியிருந்தார். நேரம் இப்பொழுது 11:39. உரையரங்கிலே இணைந்து காத்திருக்கின்ற நேயர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். முதலாவது நேயர் எங்களோடு

0: வணக்கம் வணக்கம் இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
1: ஜோதி, இது சிவானந்தன்.
0: ஆமாம் ஆமாம், உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். அருமையான தலைப்பு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதை பற்றி விவரமாக கதப்போம். இந்த கருத்தை நீங்கள் கொண்டு வந்த பொழுது எனக்கு ஒரே ஒரு பாடல் ஞாபகம் வந்தது. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஆமாம், ஆனபடியால் அது எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை தான் தருமையை தவிர இந்த காலத்திலும் எங்களுக்கு தோல்வியை தர முடியாது. அந்த வகையில் தான் என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய சொல்லாடல நான் என்னுடைய பங்கை தெரிவிக்க இருக்கிறேன். அதுல முதல்ல ஜோதி, நாங்கள் வந்து எங்களை நம்ப பழக வேணும். ஒரு உலகத்துல நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால், இவ்வளவு காலத்திலும் எத்தனை பேரோட பழகிறோம், அனுபவங்களை கண்டறிந்திருக்கோம். உலகத்துல மிகச்சிறந்த சாதனையாளர்கள் எல்லாருமே தோல்விகளை கடந்துதான் அந்த உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறார்கள். தோல்வியை இல்லாமல் மேலே வந்தவர்கள் என்று எவரும் இல்லை. அது கட்டாயமாக தோல்வியை சந்தித்து தான் அந்த வெற்றியை நாங்கள் அனுபவிக்க முடியும். மற்றது அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது வந்து விடாமுயற்சி. கட்டாயமாக எங்களுடைய இந்த இலக்கை நோக்கி செல்றதுக்கு உதவியாக இருக்கும். மற்றது நாங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தோல்விகள் வந்து அவமானங்கள் எல்லாம் வந்து அது வந்து எங்களுக்கு ஒரு உந்துக்கல்லாக, அதாவது ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படியாகத்தான் நாங்கள் இன்றைக்கு பல ஆயிரக்கான மக்கள் இருந்திருக்கிறார்கள். தோல்வியை நாங்கள் சந்திக்கிறதால என்ன நடக்கும் என்றால், உண்மையான வெற்றியினுடைய சந்தோஷத்தை நாங்கள் தோல்வி அடைந்ததன் பின்னர் தான் அதை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். உடத்தடுப்பிலே எவருமே 100க்கு 100 விதம் வெற்றியை மாத்திரம் அனுபவித்தவர்கள் என்று சரித்திரம் இல்லை. எல்லோருமே தோல்வியையும் சந்திக்கிறார்கள், வெற்றியையும் சந்திக்கிறார்கள். அது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதனால் அதுகளை நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய மனதை நாங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதன் மூலமாக என்ன நடக்கும் என்றால், நாங்கள் விரக்தி அடைந்து விபரீதமான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு கூடி அது வழி சமைக்கும். ஓமம், நீங்கள் மற்றது ஜோதி வந்து இந்த மன உளைச்சல்கள், இந்த அனுபவங்கள், அதுகளால எங்களுடைய எண்ணத்தை செய்ய வேண்டு நாங்கள் நினைத்தால், எங்களுடைய முற்போக்கான நடவடிக்கைகளுக்குத்தான் அதை பயன்படுத்த வேணுமே தவிர, அதையே நாங்கள் யோசித்து கொண்டு திரும்ப திரும்ப இருந்தால் அது ஒரு நாளும் விமோச்சனத்தை தராது. மதுக்கு நாங்கள் அடுத்தது நான் சொல்ல வேண்டியது என்றால், மீண்டும் ஒரே விதமான பிழையை ஒரு முறை நாங்கள் தோல்வியடைந்து விட்டோம் என்றால், அதுக்கான காரணத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். அதை கண்டுபிடிப்பதன் மூலமாக அதே விதமான பிழையை நாங்கள் மீண்டும் திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. அப்படி செய்வதனால எங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஃபெயிலியர் தான் வந்து கொண்டிருக்கும். அதை நாங்கள் அதை மறந்து விடக்கூடாது. மற்றது உதாரணத்துக்கு, தோல்வி நாங்கள் அடைகிற போது அது வந்து அது வேதனை அடையக்கூடாது, அதை சந்தோஷமாக எடுத்து பழகக்கூடிய ஒரு இது இருக்கணும். உதாரணத்துக்கு உங்களுடைய திருக்குறள் ஒன்றுமே இதுல சொல்லலாம், இந்த தோல்விக்கும் முயற்சிக்கும் ஒரு கொரலேஷன் இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு. அதுக்காக திருவள்ளுவர் பெருமான் சொல்லி இருந்தார் ஒரு திருக்குறள், அது தெய்வத்தான் ஆகா தேனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்லி, அதாவது இந்த கடவுளே என்று நாங்கள் கூவி அழைத்தாலும் நடக்காத ஒரு காரியம், ஒருவர் முயற்சித்து அதை உழைக்கும் போது ஏற்படுகின்ற வெற்றி மூலம் கிடைப்பது போல இருக்காது. கடவுள் வந்து எங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து உதவி செய்யக்கூடாது, உதவி செய்ய மாட்டார். நாங்கள் செய்கிற முயற்சியால் தான் எங்க எல்லா விதமான தோல்விகளை வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி முடிக்கலாம். அது அது ஒரு நல்ல ஒரு கருத்து. அதுக்கு நேரடியாக நான் சொல்லாவிட்டாலும், அதாவது இந்த தோல்வி வெற்றிக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கவிதை மாதிரி ஒரு வசனங்களை சில சொல்லி முடிக்கலாம் என்று இருக்கிறேன். ஓமம், அது என்ன மாதிரி என்று சொன்னால், விழுந்தால் இட முடியும். விழுந்தால்தான் நாங்கள் இட முடியும். தோட்டால் தான் நாங்கள் வெல்ல முடியும். தோக்காமல் நாங்கள் வெல்ல முடியாது. அது மாதிரி வெற்றி வந்தால்தான் அதை கற்றுக்கொள்ள வேணும். தோல்வி வந்தால் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அதன் மூலமாகத்தான் நாங்கள் அடுத்த முறையும் நாங்கள் தோக்காமல் வெற்றி அடைவதற்கு முயற்சிக்கலாம். அதாவது இந்த தோல்வியே வெற்றிக்கு முதல் படி என்பதை நாங்கள் மனதார உணர்ந்து கொண்டு இன்றைய தோல்வி நாளை வெற்றி முயற்சிக்கு முன்னேற்றம் உறுதி என்ற நம்பிக்கையோடு நாங்கள் போராட வேண்டும். அப்படி நாங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதிலே நான் கடைசியாக நான் ஒரு மூன்று பேர் நாலு பேருடைய பெரிய புள்ளிகளை பற்றி அவர்கள் தோற்றிருந்தாலும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணத்துக்கு அவர்களை நாங்கள் நினைக்கும் போது நாங்கள் தோக்க மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கை வேறு. அதாவது முதலாவதாக நான் சொல்லக்கூடியது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான். முதலாவதாக அப்ரஹாம் லிங்கனை பற்றி சொல்லலாம். அவர் வந்து எவ்வளவு எத்தனையோ தரம் அவர் நர்வஸ் பிரேக் டவுன் வந்து சரியா கஷ்டப்பட்டு அவர் பிசினஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வந்து பெரிய கடனாளியாக வந்து பல முறை அவர் வந்து எலெக்ஷன்ல ஸ்டேட் அசம்பிளியில கேட்டு தோத்து அது மாத்திரமில்ல ஒரு செனட்டரா வாரத்துக்காக பல கடன்கள் தோல்வி அடைந்தவர். ஆனா ஒரு காலத்துல அவர் வந்து அமெரிக்கா என்ற பிரசிடண்டா வந்து அவர் செய்யாத சாதனைகள் இன்றைக்கும் பலரும் சாதிக்க முடியாது. ஆப்பிரிக்கன் இமிகிரன்ஸுக்காக அவர் அமெரிக்கா சரித்திரத்திலேயே பல சாதனைகளை செய்து முடித்தவர். அதை நாங்கள்
0: அவர்களே அதுல அந்த வீதி வெளிச்சத்திலே படித்து வந்தது அவர் தான் இல்லையா, அப்ரஹாம் லிங்கன்?
1: ஆமா,
0: வீதி வெளிச்சத்தில் இருந்துதான் தன்னுடைய கல்வி.
1: அவர் பல விதமான சாதனைகளை படித்தார். ஆனால் அவர் வந்து தன்னுடைய முயற்சியை விட்டு விடையில கடைசி வரையும் அவர் விடாமல் முயற்சி செய்து அவர் வந்து அந்த ரிஜெக்ஷன்ல இருந்துதான் அதை படித்தார். பல முறை பலரும் அவரை இகழ்ந்து பேசி அவமதிச்சு இருந்தாலும் அவர் அதை நெக்லெக்ட் பண்ணி தன்னுடைய முயற்சியால விடாமுயற்சியால இந்த நிலவரத்துக்கு வந்திருக்கிறார். ஒன்று அவர். ரெண்டாவது எல்லோருமே ஞாபகப்படுத்த வேண்டிய ஒருவர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் தான் இன்றைக்கு நான் வைத்திருக்கிற செல்போனா இருக்கலாம், நீங்கள் வைத்திருக்கிற போனா இருக்கலாம், ரெண்டும் வந்து ஒரே ஐபோன் தான். அது வந்து அவர் 1985 ஜோடி அவர் ஒரு இந்த பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்ஸுக்குள்ளால தான் இந்த இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணினவர். ஆனால் என்ன நடந்தது என்றால் 1985 அந்த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் இருந்தவங்கள் அவரை வந்து கீழே இறக்கி போட்டார்கள். அந்த கம்பெனியிலிருந்து தலைமை பதவியில இருந்தவரை விலக்கி விட்டார்கள். சரியாகவும் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் விடவில்லை. பிறகு 1997 கிட்டத்தட்ட 12 பிறகு அவர் வந்து அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வேல்யூபிள் டெக்னிக்கல் கம்பெனி ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு உங்களை திரும்பிருக்கும் போன கிழமை டொனால்ட் ட்ரம்ப் சைனா பிரசிடண்டோட கதைக்கும் பொழுது அங்கே இருந்த ரெண்டு பேர்ல ஒருவர் வந்து அப்போ பெரிய பாஸ் ஒருவரும் அங்கே இருந்திருக்கிறார். இரண்டாவதியால் உலகத்தில் இவ்வளவு ஒரு பெரியால் இந்த அப்பிள் கம்பெனி என்பதற்கு ஒரு உதாரணம். அவரும் வந்து ஒரு கலைக்கப்பட்ட ஒருவர், 12 வெளியில நின்ற ஒருவர் தான் கடைசியா வந்து அதை மீட்டெடுத்து பெரிய பெருமையை சேர்த்தவர். மூன்றாவது வந்து ஹோண்டா. ஹோண்டா காரளை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஹோண்டா கம்பெனியில ஒரு மெக்கானிக்கா வேலை செய்யல. ஹோண்டா கம்பெனி இந்த கம்பெனியில வேலை செய்யல. அவர் ஒரு மெக்கானிக்கா இருந்தபோது அவரை ஃபயர் பண்ணி விட்டார். ஆனால் அப்ப அதுக்கு என்ன செய்தார் என்றால் அவர் பிற்பாடு டொயோட்டா கம்பெனியில போய் ஒரு பில்டிங் பிஸ்டன் ரிங்ஸ் செக்ஷன்ல வேலை செய்த அங்கேயும் அவர் ஃபயர் பண்ணாங்க. அப்ப அவர் விலகலை. சோரி, அவர் என்ன செய்தார், திரும்பியும் இந்த ஹோண்டா கம்பெனிக்கு பெரிய யூனிவர்சிட்டியில போய் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் படித்து இந்த ஹோண்டா என்றவர் வந்து இன்றைக்கு வந்து இல்லாவிட்டாலும் அவர்கிட்ட ரிலன்ட்லெஸ் டிரைவ் வந்து கடைசி அல்டிமேட்லி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆட்டோமேட்டிவ் அண்ட் மோட்டார் பைக் என்டர்பிரைஸஸுக்கு உலகத்திலேயே பெரிய பேர் போனாலா வந்தார். இது வந்து மூன்றாவது நாலாவது முக்கியமானவர், எங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல பரிச்சயமானவர், அவர் தான் எங்களுடைய வாலி. இந்த கவிஞர் வாலி வந்து ஒரு காலத்துல, ஆரம்ப காலத்துல சரியான கஷ்டப்பட்டு தற்கொலை செய்யறதுக்கு முயற்சித்தவர். ஆனால் அவர் வாழ்க்கையில ஒரே ஒரு பாட்டு அவரை மாற்றினது, வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்ற பாடலை கேட்டு அவர் தனது மனதை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு இத்தனையோ ஆயிரம் பாடல்களுக்கு பாடல்கள் எழுதி மறக்க முடியாத ஒருவரா இருக்கிறார். நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு கூறி அன்புக்கும் நன்றி.
0: எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமான பலருடைய ஆளுமைகளை நீங்க சுட்டி காட்டி இருக்கிறீங்க, மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். சிவானந்த நன்றி, வணக்கம். வணக்கம். ஆமாம், வாழ்க்கையிலே தோல்வியை கண்டு முன்னணிக்கு வந்து வெற்றிகரமாக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருந்தார் சுவாந்தரன் அவர்கள். கண்டிப்பாக அதிலே நாங்களே பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை கூட, இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், அவர் கூட பல கஷ்டங்களை, கடினமான பாதைகளை எல்லாம் தாண்டி தான் அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானியாக அவர் வந்திருக்கின்றார். ஏவுகணை நாயகனாக அவர் ஆரம்பத்திலே விமானியாக வேண்டும் என்ற ஒரு பெரிய கனவோடு தான் சென்றிருக்கின்றார் நேர்காணலுக்கு. அந்த நேர்காணலிலே 9 பேரில் 8வது நபராக அவர் தேர்ச்சி அடைந்திருக்கின்றார். மன்னிக்கவனும், 9வது இடத்தில் தான் அவர் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் 8 பணியிடங்கள் தான் இருந்தன. அதனாலே அவருக்கு அந்த இடம் கிடைக்கவில்லை. அவர் மனமுடைந்து போனார். அது அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி போல தோன்றினாலும் கூட, ஆனால் அந்த முற்றுப்புள்ளி அவருக்கு அந்த மாற்றுப்பாதையை அமைத்து விட்டது. இந்த பிரபஞ்சம் என்று சொல்ல வேண்டும், மாற்றுப்பாதையாக விண்வெளி அறிவியல் துறைக்கு இட்டு சென்றது. அவர் விமானியாக இருந்தால் ஒரு சில விமானங்களை மட்டுமே இயக்கியிருப்பார். ஆனால் அந்த மாற்றுப்பாதை அவரை இந்தியாவினுடைய ஏவுகணை மனிதனாக மாற்றி ஒட்டுமொத்த தேசத்தையும் வழிநடத்த வைத்தது என்பது ஒரு பெரிய வியப்பான ஒரு விடயம். கண்டிப்பாக அதனால் அவர் சின்ன வயசுலையெல்லாம் இரவு நேரங்களில் பேப்பர் செய்தித்தாள்களை வீடு வீடாக கொண்டு சென்று கொடுப்பார். அப்படியான வேலைகளை எல்லாம் செய்தவர். யாருமே இதுக்கு மனமுடைந்து போக தேவையில்லை இல்லையா? செய்யும் தொழிலே நல்ல, நாம் நேர்வழியிலே செய்கின்ற தொழில்கள் ஒவ்வொன்றுமே கண்டிப்பாக கடவுளுக்கு சமம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி யாரும் தளர்ச்சி அடைந்து போக தேவையில்லை. அப்ரஹாம் லிங்கன் அவர்களை பற்றி கூட சொல்லியிருந்தார். அவர் கூட வீதி வெளிச்சத்தில் படித்து தான் இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதியாகி பல கடினங்களை அவரும் தாங்கி கொண்டதை அண்ணா அவர்கள் குறிப்பிடத்திருந்தார். கண்டிப்பாக அப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய வாழ்க்கை கூட தோல்விகளின் தொகுப்பு என்று சொல்லலாம். அப்படி அவர் அரசியலிலும் சரி வணிகத்தில் நஷ்டமடைந்தார். காதலியினுடைய மரணம் நிகழ்ந்ததாக அறிய முடிகிறது. நரம்பு தளர்ச்சி நோய் அவரை பீடித்து கொண்டது. அந்த மாதிரி பல தோல்விகளும் அவரை ஆட்கொண்டன. இருந்தாலும் அவை எல்லாமே முற்றுப்புள்ளிகளாக அவருக்கும் இருந்துவிடவில்லை. அத்தனையும் மாற்றுப்பாதைகளாக கருதி முன்னேறியதால் தான் அவர் அந்த மாதிரி அமெரிக்க அதிபராக முடிசூட முடிந்தது. இப்படி பலர் இருக்கின்றார்கள். மிக்க நன்றி அண்ணா அவர்களுக்கு. இப்பொழுது நாங்கள் அடுத்த நேயரோடு பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஜோதி, நான் கரண்.
0: இனிய வணக்கம் கரண், உங்களை வரவேற்கின்றேன். சொல்லுங்க, வாருங்க, சொல்லுங்க.
2: வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்பதை எனது வாழ்க்கையில 2 தடவை அனுபவிச்சிருக்கிறேன். அதனே ஒருக்கா நான் உங்களோட பயந்து கொள்ள விரும்புகிறேன். சொன்னால் தாயகத்துல நாங்கள் படகோதில் யாழ்ப்பாணத்துல வசித்து வந்தால் நாங்கள் தொழில் என்று சொல்லி செல்லும் பொழுது தலைநகருக்கு தான் செல்வோம். அப்படி செல்லும் பொழுது எனக்கு அங்கே வந்து ஒரு நிரந்தர முகவரி என்ற இருக்கவில்லை. அப்ப என்னுடைய சகோதரியோடு இருந்தபடியால் அவருடைய அந்த முகவரியை பயன்படுத்தி கொண்டு நான் வாடகையில வேறு இடத்துல தங்கியிருந்தேன். அப்ப அந்த பொழுதுல ஒரு இடத்துல நான் பணிபுரிந்து வந்தது. ஆனால் எனக்கு அதில் ஒரு திருப்தி என்பதும் இல்லை. ஏதோ எனக்கு அந்த வாடகையை செலுத்துவதற்குரிய பணமும் வந்து கொண்டிருக்கின்றது, வாழ்க்கை ஓட்டக்கூடிய மாதிரி இருக்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் எனக்கு பிடித்தமான சில தொழில்கள் வரும்பொழுது அதுக்குரிய விண்ணப்பத்தை அனுப்பி அதுகளில் பங்கு பற்றி கொண்டு முயற்சிப்பேன். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தொழிலுக்கு 2 தடவை நான் அந்த பரீட்சை எழுதி பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது நேர்முக பரீட்சைக்கும் சென்று 2வது நேர்முக பரீட்சைக்கும் சென்று அதன் பின்பு நன்றி உங்களுடைய தரவுக்கு அந்த விலை இல்லையென்று சொல்லி அது போய்விட்டது. அப்ப நான் 2 முறை செலுத்தப்பட்டு 3வது முறையும் அந்த தேர்வு எழுதி அந்த நேர்முக பரீட்சைக்கும் சென்று நான் அதை கையோட்டு விட்டேன். சொன்னா இனி அதே மாதிரி தான் இருக்கு, எல்லாமே உண்டு. ஆனால் அந்த கடிதம் வந்தபொழுது என்னுடைய அந்த உறவினர் வந்து அவசரப்பட்டதை உடைத்து பார்த்து அவர் சொன்னார், இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குன்னா நான் அப்ப சொன்னேன் அது இப்படி வளமையான இப்படி ஒரு லெட்டர் இருக்கும் நன்றி என்று சொல்லி அண்டு சொன்னார், இல்லை இல்லை இது வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கு கிராம சர்டிபிகேட் அதெல்லாம் கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்கிறவங்க அப்படியான சொல்லி விட்டு நான் அங்கே போய் அதையெல்லாம் செய்து அந்த அளவில் செய்து அந்த இடத்துல அந்த நிறுவனத்தில் வேலைக்கு சென்று விட்டேன். அதை நான் ஜோதிச்சான்னு சொன்னால் அந்த 2 முறைக்கு பிறகு சலிச்சு போனால் நான் திரும்ப அதை செய்தாலும் அதில் ஒரு நிறைவு கிடைத்தேன் சொல்லி. ஆனால் அந்த இடத்துல எனக்கு மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு மேலே பணி கிடைக்கவில்லை. அதன் பின்பு புலம்பெயர்ந்து வந்த அப்புறம் இங்கே கனடாவில் வந்த பொழுது கூட பதிவு ஒரு அனுபவம் வந்தேன்னு சொன்னால் இங்கே ஒரு இடத்துல நான் அந்த ஆரம்ப வேலைகள் செய்யும் பொழுது இந்த மாதத்தில் 1 முறை சென்று அந்த அளவுக்கு உதவிகள் செய்வது. அப்ப அப்படி 40-30 பேர் வந்து செய்வார்கள். அதுல அவர்கள் ஒரு 4-5 பேரை தேர்ந்தெடுத்து கேட்பார்கள், நீங்கள் அது வேற அந்த அந்த அந்த பொறுப்பு கொஞ்சம் கூடிய வேலையை செய்வீர்களான்னு சொல்லி கேட்பார்கள். அப்படி ஒரு 4-5 பேரை கேட்டால் இன்னும் ஒருவரைய கேட்டார். நான் அதை வீட்டை சொன்னும்போது இன்னொரு சவர் சொன்னார், இப்படியெல்லாம் நீங்கள் பின்னுக்கு நின்றா ஒன்று முன்னுக்கு போயலாது, அது கேட்டா நீங்க முன்னுக்கு போயிடணும். எனக்கு அந்த ஒரு மனதில் கொஞ்சம் பயம் எண்ணங்களும் உள்ள ஒரு ஆள் தான். அப்ப இருந்த போது நான் அதை அப்ப அவருடைய அந்த ஊக்கத்தால நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். என்னோட சக வேலை செய்தவர் சொன்னார், உமக்கு என்ன விசரோ இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வருது, அதை கேள்வி எல்லாம் கேப்பினா அதுக்கெல்லாம் மறுமொழி சொல்லணும், என்னென்று துணிஞ்செடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார். நான் அதை என்னுடைய உறவினர்கள் இங்கே வாழ்ந்தவர்கள் சொல்லுறாங்க உடெடுத்து அதை செய்தேன். அப்ப அதன் மூலமாக அங்கே ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை பெறக்கூடிய இருந்தது. அப்ப நான் என்ன சொன்னால், சில இடங்களில் எங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஊக்கம் தருவர்களும் அதற்கு நன்மை பெறலாம் இருக்கக்கூடும். நாங்களும் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், என்ன போல இருக்காமல் ஒரு கொஞ்சம் சில முன்னேற்றத்தை நோக்கி ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டும், அதுதான் உங்களோட வாழ்க்கைய முன்னு கொண்டு போக முடியும் நான் சொல்லுவேன். சொன்னால் அதுக்கு ஒரு எங்களுக்கு திருக்குறள் நிறைய இருக்குன்றது
0: நிச்சயமாக
2: இருக்கு. அந்த ஆக்கம் அதனாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையா நுழையன்று இருக்குல்ல, பொருள் இல்லாத ஊக்கம் உடைய இடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்துக்கு வழி
0: தேடி
2: கொண்டு செல்லும் என்று சொல்லி ஒரு வகை இருக்கின்றது. அது நிறையவே இருக்கின்றது எங்கட திருக்குறள் எல்லாவற்றுக்கும் இருக்கின்றது என்றதை குறிக்கொண்டு உண்மையில இந்த நாங்கள் அந்த முயற்சியை கைவிடக்கூடாது. நான் இதுல வந்து கற்றுக்கொண்ட ஒரு விடயம் வந்து இந்த 2 நாட்டில இருந்து கற்றுக்கொண்டதுதான் முயற்சியை கைவிடக்கூடாது. அது ஏதோ விதத்துல பலன் தரும். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கற்கிறதா இருந்தா கூட அதை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா அந்த நீங்க கற்ற கல்வியும் கூட எனக்கு பல இடத்துல உதவி செய்திருக்கு. அது சில நேரங்களும் சென்னூர் சாம்பிளன்ஸா இருக்கலாம், அல்லது மேலுதவியா இருக்கலாம், இன்னொரு துறையா இருக்கலாம், சில உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத கூட இருக்கலாம். ஆனா அந்த துறையில உங்களை ஒன்று கற்க முடியுமா இருந்தா கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்தில் உதவி செய்யும்.
0: நிச்சயமாக நன்றி, மிக்க நன்றி. உங்க வாழ்வியலோட ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறீங்க, மிக்க நன்றி உங்களுக்கு. கரண் மீண்டும் சந்திப்போம். நேரம் இப்பொழுது 11:59. இதில் இந்த தலைப்பில் பேசிக்கல எல்லாருமே திருவள்ளுவத்தை எடுத்து வாரீங்க, அது மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலேயே முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை இன்மை புகுத்திவிடும் என்று சொல்கிறார் இல்லையா. முயற்சி தான் எப்பொழுதுமே எங்களுக்கு பெருமையை, புகழை, செல்வத்தை, உயர்வுகளை தரக்கூடியது. முயற்சி இன்மை எங்களை கண்டிப்பாக ஒரு இல்லாமையை, ஒரு வறுமைக்குள்ள, இன்மைக்குள்ள புகுத்திவிடக்கூடியது. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் முயற்சியாளர்களாக இருக்க வேண்டும். தோல்வி என்று அப்படியே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. கரண் கூட மிக அற்புதமான மற்றும் ஒரு குரல் பாவை எடுத்து வந்திருந்தார். ஆக்க மதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை என்று சொல்லிய அந்த குரல் பா மிக அருமையான ஒரு குரல் பா. மனச்சோர்வு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது, எதையும் கண்டு சோர்ந்து போகக்கூடாது நாங்கள் இல்லையா. எப்பொழுதும் தளராத ஒரு ஊக்கத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி உழைப்பவர்களை தேடி செல்வமானது தானே அவன் இங்கே இருக்கிறான், அந்த பெண் அங்கே இருக்கு, அந்த ஆண் இங்கே இருக்கிறார்கள் தேடி செல்வம் நம்மளை வந்தடையும், தானே வழிகேட்டு தேடி வரும். ஆகவே அப்படி நாங்கள் எப்பொழுதும் தளராத மனத்தோடு ஊக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருந்தால் செல்வம் தானாக தேடி வரும் என்று சொல்லலாம். அப்படி அற்புதமான குரல் பாக்களை எல்லாம் இணைத்திருக்கின்றார்கள், மிக சிறப்பு. நிச்சயமாக தோல்வி எங்களுக்கு அதில் சோர்ந்து விடுறதுக்கு எதுவும் இல்லை. நம்மளுக்கு அது எப்பொழுதுமே பல படிப்பினைகளை தான் தரும். தோல்வி என்பது ஒரு விடயமாக, ஒரு நிகழ்வாக மட்டும் நாங்கள் பார்க்க முடியாது. அது ஒரு சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அது கற்றுத்தருகின்ற அனுபவ பாடங்கள் மாதிரி எந்த புத்தகமோ எந்த பல்கலைக்கழகமோ நமக்கு கற்றுத்தராது. ஒவ்வொரு தோல்விகளும் நமக்கு நிறைய பாடங்களை, நிறைய மனிதர்களை, நிறைய விடயங்களை நமக்கு காட்டுகின்றன இல்லையா. ஒரு எல்லாவற்றையும் விட நம்மளை பற்றி ஒரு சுய பரிசோதனையை நாங்கள் செய்யணும். நம்மிடம் இருக்கின்ற பலங்கள், பலவீனங்கள், நம்மிடம் என்ன பலங்கள் இருக்கின்றன, பலவீனங்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த தோல்வி கூட, அதுக்காக தோல்வி தான் படுதோல்வி தான் வாழ்க்கையில் வரணும் என்றில்லை, வந்தால் கூட நாங்கள் இவற்றை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேணும். என்னிடம் எதுக்காக இந்த தோல்வி வந்து, என்ன பலவீனம் என்னட்ட இருக்கு, என்ன பலம் இருக்கு, நான் இப்படி வெற்றி பெற்றேன் என்று சொன்ன அவற்றையெல்லாம் பார்த்து நாங்கள் நம்மளை சுய பரிசோதனை செய்வதற்கு ஒரு இதுவானதான் இந்த தோல்வி. அதால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்மளுக்குள்ள ஒரு மன வலிமையை தரக்கூடியது, அடுத்தடுத்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய மனோத்திடத்தை, அந்த முதிர்ச்சியை, அனுபவத்தை நம்மளுக்கு தரக்கூடியதும் தோல்விதான். வெற்றி வந்துவிட்டால் அப்படியே வானத்தில் பறந்து கொண்டிருப்போம், தோல்வி வந்தால் தான் இவற்றையெல்லாம் சிந்திப்போம் இல்லையா. அதைவிட நம்மளுக்குள்ளே அகந்து இருந்தால் அது கூட அழிக்கப்படும். கண்டிப்பாக வெற்றிகள் தரக்கூடியது எல்லாருக்கும் என்றில்லை, சில வேளைகளிலே தலைக்கணத்தை கூட தரும். ஆனால் இந்த தோல்விகள் எங்களுக்குள்ளே ஒரு நிச்சயமாக ஒரு மனிதனை, மனிதமுள்ளவனாக பண்படுத்தக்கூடியது தான் இந்த தோல்விகள் என்று சொல்லலாம். அப்படி அப்படி பல விடயங்களை நிகழ்த்தக்கூடியது தோல்விகள். அதால் தோல்விகளை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கலாம். பொறுமைக்கு நன்றி.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
5: மஜா சூப்பர் பாடி மஜா. ஏய் திஸ் சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
6: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
7: If we know what's wrong, why do we still do it?
3: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: நேர்களை தொடர்ந்து சந்திக்க போகின்றோம். நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12:04 நிமிடம். புதிய ஒரு நாளுக்குள்ளே சென்று இருக்கின்றோம். இன்று மே மாதம் 25 தேதி.
1: மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?
0: மலர்ந்திருக்கும் இந்த நாள் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம்.
1: மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை

0: இருக்கலாம்.
1: தொடர்ந்து அடுத்த நேயரோடு பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி மேடம், ரமேஷ் சேகரன்.
1: இனிய வணக்கம் ரமேஷ், உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நீண்ட நேரமாக காத்திருக்கிறீங்க, மிக்க நன்றி. சொல்லுங்க.
2: நீங்க காய்ச்சவடியா தான் உங்களை காண்டுதான் நான் நிக்கிறேன். நான் டவுன் டவுன்ல இருந்து வந்தேன், படுக்க நார்மல் டேட்ல போறோம். புரிய வேலைக்கு என்னென்றால், நீங்க எடுத்த தலைப்பு எனக்கு ஒரு பிடிச்சதா இப்ப என்னன்னா, கரடு முறையில தாண்டிதான் வந்தேன் இந்த நிலைமைக்கு. நான் இதையும் தோல்வியா நினைக்கிறேன் இல்ல என்று சொன்னா எனக்கு ஒரு பின்னடைவு. தோல்வி என்று நீங்க மனதில் போட்டீங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பானையை கொண்டாடும். அது
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: சோ அதை நீங்க ஒரு பின்னடைவா எடுத்துக்கொள்ள வழியா அதை விடாமுயற்சி விடக்கூடாது. எப்பவுமே நீங்க செய்து கொண்டே இருக்கும், எல்லாம் என்னால முடியுமென்று செய்யணும். முயற்சி எடுத்தாதான் நீங்க முன்னுக்கு வர முடியும். நான் 2 வருஷமா முயற்சி எடுத்தான் கேடா வந்தேன். உண்மையிலே நான் கேடா வர வண்டிய இதுல எனக்கு ஒரு லொரி ஆக்சிடென்ட், அந்த டம் ட்ரக் இந்த கால் ஏறினேன் திருச்சியில. பைசிக்கிள் போய் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கு, பைசிக்கிள் தனியா போய் நான் ட்ரக்குக்கு போயிட்டு 2 காலும். ஓ, காலை இழுத்து எடுத்தேன், கால் ஏறினேன் ஒரு கால. இல்லாட்டி நான் டென்மார்க் போயிருக்க வேண்டியதான். மற்றது நீங்க மனத்தெரியத்தை என்றைக்குமே தடை விடக்கூடாது. நான் நினைக்கிறது மனத்தெரியம் எனக்கு வரக்கூடிய தரியம் தான் நினைக்கிறது வந்து புருஸ்லியா தான். ஏதாவது ஒன்று செய்ய முடியலன்னா புருஸ்லின்னு ஒரு 100 பிரிச்சு ரூபம் கூட உன்னிட்ட இல்லையோன்னு நான் இன்னும் கேள்வி
1: கேட்கறது.
2: மற்றது எப்பவுமே
1: சொன்னேன், அது எங்களுக்கான ஒரு சுய பரிசோதனையை நாங்க செய்யறதுக்கு இந்த தோல்வி வரதை பற்றி யோசிக்கிறது. நம்மளுக்குள்ளே ஒரு சுய
2: தோல்வியாண்டே எடுத்துக்கொள்ள கூடாங்க ஜோதி மேடம். நீங்க தோல்வியாண்டே எடுக்க கூடாது. நீங்க ஒரு ஒரு பின்னடைவு, அதை பிக்ஸ் பண்றதுக்கு நீங்கள் எத்தனை வழிகள் இருக்கு, எது சரியான வழி, என்னென்ன விளைவுகளை தரும், என்ன செய்ய முடியும், அதெல்லாம் யோசிச்சு டிசைட் பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு 4 ஸ்டெப்பை பின்னுக்கு யோசிச்சு பார்த்து அதுக்கேற்ற செய்யலாம். என்ன மற்றபடி முடங்கி போய் எல்லாம் இருக்கக்கூடாது. என்ன மாதிரி நின்று பிடிக்க மாட்டீங்க. எனக்கு எத்தனை பேர் சொல்லுங்க, நான் எத்தனை வந்து 39 வருஷம் நான் டபுள் அடிச்சு வந்துருக்கிறேன்
1: நினைச்சு
2: பார்க்க. இல்ல இல்ல,
1: இத்தனைக்கு
2: நான் சொல்றேன் இளமையில, இத்தனைக்கு நான் சொல்றேன் எனக்கு உடம்புல 12 வருத்தம் இருக்கு, 11 வருத்தம்
1: என்ன.
2: நீங்க நின்று என்னோட வேலை செய்ய மாட்டீங்க. நான் ஃப்ரைடே மட்டும் 16.5 மணிக்கு
1: மேலேறினான்.
2: அப்ப நீங்க, நான் ஒரு 5-6 மாதம் பேக் பெயின் வந்து வேலை செய்யல, ஒரு வேலை செய்ய மறுபடி 39 வருஷம், 86 வந்த நான் இந்த 66, 40 வருஷம் ஆயிட்டுது. எப்பவுமே மனதுல திடமா இருக்கும். என்ன குடும்ப பேரங்கள் பேருச்சு 5 தங்கச்சி என்ன, அப்ப அண்ணா ஜெர்மன் ஹெல்ப் பண்ணா, தம்பி லண்டன் போயெல்லாம் ஹெல்ப் பண்ணினான். அப்ப எல்லாருக்குமே நான் ஒரு ஆணி வேறு மாதிரி வீட்டுக்கு எல்லாரும் நிமித்தி விட்டு இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கும் கணக்கு பிரச்சனைகள் வந்து வந்து போனாதான் கணக்கை நான் லூஸ் பண்ணியும் இருக்கிறேன். பிரெஞ்சுகள் எல்லாம் மணி சீட் பண்ணியும் இருக்கு, நம்ம கணக்கு எல்லாம் நடந்தும் இருக்குது. ஆனா நான் இதுக்காக தளர்ந்து போயிருக்கே
1: இல்லை.
2: இன்றைக்குமே உறுதியா நின்று எல்லாத்தையும் பின் பண்ணலாமன்ற இதுல தான் திரியிறேன். நான் கடைசி வரைக்கும் நான் தோத்து போறேன் நான் நினைக்கிறது இல்லை. எனக்கு ஒரு பின்னடைவா இருக்கு. நாலு பேர் நீங்க ஒன்று செய்யுங்க. என்ன பொறுத்தவரை நான் செய்யறேன்னு சொன்னால், இந்த பிரெயினை சுத்தி ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கிறேன். ரைட், அந்த வட்டத்துக்கு யாரும் வரக்கூடாது. அதாவது எந்த கவலையுமே வரக்கூடாது. எனக்கு ஒரு கவலை வந்தால் அந்த அந்த ஒரு ஒரு கொஞ்சம் எதுக்காக அதை நான் வழியேற்றி போடுவேன். பிரச்சனையை நீங்க தலைக்கு வச்சு கணேரம் யோசிக்க கூடாது. அப்படி நீங்க யோசிச்சீங்கன்றால் உங்களை கணசிக்கணும். இப்ப நீங்க ஒரு காஃபி கப்ப ஒரு டீ கப் எடுத்து கை நீட்டி பிடிச்சு பாருங்க, ஒரு டீ கப் அப்படி. அதை என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு அரைமஞ்சாதல ஒரு உழையும் இங்க தோடுக்கு உழைய தொடங்கும். பிறகு ஒரு நாள் வச்சிருந்தீங்கன்னா உங்களை வாத குணம் பெறும் வாதம். அப்ப நீங்க ஒரு ஒரு நாள் ஃபுல்லா மூளை பிரச்சனை வச்சு என்ன நடக்கும் உங்களை மூளைக்கு?
1: மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
2: சந்திப்போம். பாய்,
1: நன்றி, வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நாங்கள் அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். நேரம் இப்பொழுது 12:10. பொறுமையோடு எல்லாருமே காத்திருங்க. விடுபட்டு செல்லாமல் உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை அனுபவங்களை நாங்கள் கேட்க வேண்டும். அடுத்த நேயர் நம்மோடு. வணக்கம்.
0: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன்.
1: இனிய வணக்கம், இனிய வணக்கம். சொல்லுங்க.
0: நன்றி. நான் நிறைய தோல்விகளை பார்த்தேன், இல்லையாண்டு இல்லை, தினந்தினம் தோத்து கொண்டிருக்கேன். ஆனால் இப்போ நான் அந்த தோல்விகளை ஒரு ஒரு ஜாலியாகத்தான் பார்க்குறேன். ஏன்னா நான் இந்த தோல்வியில் இருந்தால் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் உண்மையில். ஏன்னா நான் வந்து நிறைய ஆரோக்கிய பிரச்சனை எல்லாத்தையும் நான் சந்திச்சேன். நான் ஆற்ற உதவியும் இல்லாமல் தனியாக ஆளாத்தால் என்ன செதுக்கி கொண்டு வரேன். அப்போ ஒரு மரியாதைக்குரிய ஒரு அக்காட்ட நான் ஒரு அலுவல் புற போன இடத்துல அப்போ நான் அவளுக்கு சொன்னேன், அவள் இருக்கிற உயரத்தில் அவள் சொன்னா நீங்கள் என்னை அக்காண்டு கூப்பிடுங்கோண்டு. அவள் சொன்ன எங்களை பானலை கேட்ப, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்களோ. நான் இல்லை, நான் இவ்வளோத்தையும் எல்லாம் ஒன்றுமே ஆங்கிலம் தெரியாமலே விளாத்தன் ஆங்கிலங்கள்லாம் கலைக்கப்பழகி விளாத்தையும் இழந்துட்டேன் என்று சொல்ல அவ சொன்னா, இழந்ததை மட்டும் ஜோசியாயங்கோ, இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லதை காட்டியிருக்கிறாள், அதான் நல்லது சிறப்புறாண்டு. அப்ப நான் அதுக்கு பிறகு நான் வெளியால சில விஷயங்கள் சொல்றேன் இல்ல, அதுக்கு பிறகு நான் தினந்தினம் என்ன இப்ப அந்த ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் என்றாலும் அந்த நேரத்தை பிரியோசனமா நான் இதே ஒன்று செய்து கொண்டே இருப்பேன். புது புதுசாக கற்றுக்கட்டு அதே ஒரு நல்ல ஒரு பொண்ணா இதாக நான் அதோட சில நிலைக்கு கொண்டு வந்துட்டேன். அப்ப நான் வந்து இப்ப தனியா இப்ப நான் தனிமையெல்லாம் இருக்கிற கூடுதலாக வந்து அந்த பாசத்திருந்த ஒரு விலைக்கு மூழ்கி இருந்தால் திடீரென தனிமையில இருக்க நிறைய பாதிப்புகள் வரும். இப்ப சில ஆக்கள் என்றால் மது வளர்ப்பு ஏறிச்சு அப்படியே காலத்தை, நான் அப்படி இல்லை. என்ன தினந்தினம் ஒவ்வொரு புதுசு புதுசா என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் வந்து இப்ப தோல்வியன் இப்ப ஒரு விஷயத்துல தோத்துட்டா அப்படி அதுலயே இப்ப விடயத்துக்கு பிரியமானதை இழந்தன். அப்ப அந்த சோகத்திலே அந்த சோகத்தை எல்லாம் அது மனதுக்கு ஓடும். ஓடினாலும் என்னுடைய புது புது இப்ப மற்ற என்றால் அது அதே தோல்வியில தாடிகளையும் வளர்த்து கொண்டு சோக பாடலையும் கேட்டுக்கொண்டு பொண்களை திறக்கலவா கதைத்து கொண்டு திரிவார்கள்.
1: சரி சரி.
0: அப்ப அப்ப நாங்கள் தோல்விக்கு வந்து ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டு அப்படியே முன்னுக்கு போய்கொண்டே இருக்கிறேன். மற்ற தோல்வியில தினந்தினம் நாங்கள் ஏதோ நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கணும். மற்றது நாங்கள் தோத்துட்டோம்ன்ற எங்களால் பார்க்க அவர்களுக்கு நாங்கள் தோற்றாலத்தான் தெரிய வேணும். திடீரென்னத்தான் நாங்கள் எழுந்து ஆரண்டு காட்டவனும். அதான் என்னுடைய நன்றி.
1: மிக்க நன்றி புருஷோத்தமன், உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். பொறுமையோடு காத்திருக்கிறீங்க. எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. கண்டிப்பா முடங்கி கிடந்தால் சிலந்தியும் சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலை கூட நம்மளுக்கு வழி கொடுக்கும் என்று அந்த உற்சாகமான வார்த்தைகளோடு அடுத்த நேர் நம்மோடு. வணக்கம்.
3: இனிய வணக்கம். நான் விஜய் அழைக்கிறேன்.
1: இனிய வணக்கம் விஜய். உங்களை நீண்ட நாட்களில்
3: நீண்ட நாட்கள் நிச்சயமா தாயகத்துக்கு எல்லாம் போய் வடிவம் எல்லாம் இருந்துட்டு
1: வந்துட்டேன். சிறப்பு சிறப்பு.
3: நன்றி நன்றி.
1: பின்னர் சென்று
3: ஒவ்வொரு வருடம் சொல்றதானே, இந்த வருஷம் அந்த மார்ச்சுக்கு போடுற போக வலிக்கிறாங்க சரிவரா போயிட்டு அந்த பிரச்சனையில டிக்கெட் கேன்சல் ஆயிட்டு அப்புறம் திருப்பி ஏப்ரல் போய் மூன்று நாலு கிழமை நடப்பாங்க. என்ன பொறுத்தளவுல தோல்வி என்றது வந்து முதல்ல ஒப்புக்கொள்ளணும். அந்த தோல்வியில சில கன பேருக்கு வந்து தாங்கள் எதுல தோற்கிறோம் எதுல வெல்றோம் எதுல தோத்துனாங்கன்னு சொல்லி கூட கணிப்பூட இல்லாமத்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்ப நாங்க எதை நோக்கி நாங்க ஓடுகிறோம்னு சொல்லி சொன்னா, ஒரு இலக்கு கொண்ட வச்சு ஓடுறோம்னு சொல்லி சொன்னா அந்த இலக்கு இருக்காது. அந்த இலக்கு அடைகிறதுக்குரிய சிந்தனைகளும் இல்லாம இருக்கும். இப்ப நாங்க முயற்சி என்றது வந்து தோல்விக்குள்ள வர முயற்சியில வர தடைகளை வந்து கஷ்டங்களை வந்து நாங்க தோல்வியா வந்து நினைக்க முடியாது. இப்ப அந்த இலக்கு என்ன என்ன எனக்கு தெரியல, ஒவ்வொரு ஆக்களும் என்ன இலக்கை வச்சு கொண்டுறார்கள் இங்கே தோற்றுறார்கள்னு சொல்லி நாங்கள கண்டுபிடிக்க முடியாது. வாழ்க்கை எல்லாமே அந்த தோல்வியின் பொறுப்பும் அந்த அவரை சார்ந்தாதான் இருக்கும். அதை ஒப்புக்கொள்ளவும் வேணும். அந்த அவர் அந்த தோல்விக்குரிய முழு பொறுப்பும் அந்த அவரை சார்ந்தாதான் இருக்கும். எங்களை மீறிய தோல்விகள் வந்து வேற கட்டங்கள், எங்களை மீறிய தோல்விகள் வந்து வேற விஷயங்கள் இருக்குதான் இல்லையாண்டு இல்லை. நான் உதாரணத்துக்கு நீங்க அந்த எல்லாரும் சொல்லி வேணும், நாங்க கனடாக்கு வர இலக்கை வச்சு நாங்க அந்த பயணங்களுக்கு வர தடைகள் வந்து அது எங்கள் சார்ந்த தோல்விகள் இருக்காது. ஏன்னு சொல்லி சொன்னா அது நாங்க வேலைக்கு பிடிச்சிடுவாங்க, இங்க வந்து எங்களுக்கு கேஸ் எக்ஸப்ட் பண்ண மாட்டோம், ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு காரணங்களுக்கு வரதுக்குரிய தோல்விக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது. அது எங்களை கைமுறிய விஷயங்கள், அது இயற்கையா நடக்கும்னு சொல்லலாம். மற்றது இப்ப எங்களுடைய தோல்விகளுக்கு நிறைய தடைகள். இப்ப நாங்க எங்களுடைய சரி ஒரு நான் இந்த வயசுல நான் திருமணம் செய்யணும்னு சொல்லி சொன்னா அந்த திருமணத்துக்குரிய அந்த நூறு விதமான வார தடைகளை தகர்த்தறிகளுக்குரிய சக்தி வந்து எங்கள்கிட்ட இருக்கணும். நாங்க அந்த சக்தியில தூக்கி அங்கால தூர போட்டுட்டு ஒவ்வொரு தடைகளுக்கு வந்து நாங்க இடம் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க அந்த இடத்துல தோக்குறோம். கணக்கு இடங்கள்ல நாங்க அப்படியே தோத்துட்டு போறோம். இப்ப நாங்க ஒரு தொழில் முயற்சி செய்யல கூட சரி, நாங்க நான் முதல் செய்த தொழிலா இருக்க எல்லாமே இந்த தொழில் எனக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும். அந்த தடைய வந்த உடனே அதுல பல விஷயம் துன்பங்கள் வரையக்கல இழப்புகள் வரையக்கல என்ன அடுத்த நாங்க அடுத்த கஸ்டமரை நான் நீண்ட காலம் வச்சிருக்கலாம்ன்ற ஒரு சிந்தனையை வந்து அதுல ஏற்படுத்திடும்னு சொல்லி சொன்னா அது தோல்வி இல்ல, ஒரு சின்ன தடை. அந்த அந்த அதுல இருந்த அந்த சிந்தனைகள் மூலம் நாங்க எங்களை அடுத்த மேலுக்கு நாங்க கொண்டு போறோம் பாக்கலாம். இப்ப நாங்க செய்யற தொழில் கூட பல வழிகள்லயும் வாடிக்கையாளர்களை வந்து நாங்க கையாள வேணும். அதே நேரத்துல எங்களை தரங்கள் குறையாம நாங்க பாக்குறோம்னு சொல்லி சொன்னா அங்க தோல்வி வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லவே இல்லதான். ஆனால் நாங்க விடுற பிள்ளைகளாலதான் நாங்க தோக்க போறோம். நாங்க அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம் சொல்லி சொன்னா நாங்க நிச்சயமா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இலக்கு கட்டாயம், நாங்க கட்டாயம் வந்து இலக்கு வைக்கணும். இலக்கு வைக்காம தோக்குறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லவே இல்லை. ஆனா இலக்கு வைக்காமத்தான் கண்ணை மூடி கொண்டு ஓடுறவன. இப்ப நாங்க நானெல்லாம்
1: என்பது வேண்டும் இல்லாமல்
3: நிச்சயமாக
1: ஏதோ ஒவ்வொருவருக்கும் ஒன்றோ இரண்டோ மூன்றோ லட்சியத்தோடி ஓடிக்கொண்டு இருப்பார்கள்.
3: நிறைவேற்றாங்க கல்வியை நான் விட்டதுக்குரிய காரணமே வந்து அந்த நேரங்கள்ல வந்து கல்வியில் நாங்க கட்டித்தனம் இருந்தா கூட இது இது அலட்சியப்படுத்தினாங்க. நாங்க என்னன்னு சொல்லி சொன்னா விவசாயத்துல வந்து நல்ல வருமானம் எடுக்கலாம், நீ இவ்வளவு காலம் படிக்கணும்ன்ற ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு வரைக்கல அந்த முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியல. அதை பற்றி நாங்க அது தோல்வி என்று நான் சொல்ல மாட்டேன். நூற்றுக்கு நூறு வீதம் அது அது விட்டதால் எங்களுக்கு நன்மையை ஒழிய தீமை என்ற அளவுக்கு எங்களுடைய வெற்றி வாழ்க்கை அமைஞ்சிருக்கான்னு சொல்லலாம். அப்ப அந்த மனத்தாக்க இப்ப நாங்க சில பேர் சொல்லுவார்கள், நீங்க படிச்சிருந்தீங்கண்டா அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இப்படி நீங்க கஷ்டப்படுத்தவில்லைன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல நான் மரத்து கதைக்கிறேன். நான் என்னென்று சொல்லி சொன்னா அதால வந்து நாங்க பாதிப்பு ஏற்படுத்திருக்கோம். நான் அதை படிச்சிருந்தேன் சொல்ல சில இப்படியான நிலைமைக்கு நாங்க வந்திருக்கல, அது எங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம்.
1: கண்டிப்பா.
3: அப்ப நாங்க ஒரு பக்கத்தை நாங்க ஒரு பக்கத்தால தோல்வி அடைய வேண்டி வரும், ஒரு பக்கத்தால வெற்றி அடைய வேண்டி வேண்டும் சொன்னாங்க. வெற்றிகள் பல விஷயம், பல வெற்றிகள். இப்ப சிவானந்தன் சொன்ன மாதிரி அவர்களுடைய வெற்றி எங்களுக்கு இந்த உலக புகழ்லாம் அவங்கள்ட்ட அவர்களுடைய வெற்றி எங்களுக்கு தெரியுது. வெற்றின்றது தனி மனித வாழ்க்கையில அவர்களுடைய சாதாரண வாழ்க்கையை வடிவா வாழ்கிறான்னு சொன்னா அதுலும் வெற்றி இருக்கிறது. அந்த பக்கங்களே அவர்கள் தோத்திருப்பார்கள்.
1: கண்டிப்பாக,
3: நிச்சயமாக. அப்படி அந்த வெற்றி ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றி ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றியும் வந்து நிச்சயமாக இங்கே ஒரு இடத்துல வந்து அவர்கள் ஒரு இடத்துல வெற்றி அடையக்கல இன்னும் ஒரு இடத்துல கைவிட கொண்டு தான் இருப்பார்கள். இப்ப நீங்க எங்கட ஜஸ்டின் ட்ரூடோ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவர் இவ்வளவு பெரிய இதா இருந்தார். கடைசியில பார்த்தா என்ன இருந்தாலும் ஒரு கடைசி காலங்கள்ல அவர்களுடைய ஒரு அது பெரிய ஒரு தாக்கத்தையும் வந்து தோல்வி அடைந்தவர்களா தான் இருந்தார். சாதாரண வாழ்க்கையில வந்து முதல்ல அதை ஏற்றுக்கொண்டு வந்தா கூட அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். இன்றைய உலகில வந்து சாதாரண வாழ்க்கைய வந்து வீட்டுல இருக்கிற பெரும் மகிழ்ச்சியில வந்து ஏற்றுக்கொண்டுட்டா கூட அது அதுல அப்புறம் பக்கங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லைன்ற அளவுக்கு அந்த எங்களுடைய மன உறுதியான அக மகிழ்ச்சியை வந்து மிகப்பெரிய வெற்றிய உந்து சத்தியம் எங்களுக்கு இருக்கும். அதுல இந்த மாதிரி கருத்து
1: மிக்க நன்றி.
3: மிக்க நன்றி.
1: அருமை அருமை நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். நேரம் இப்பொழுது 12:18. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நேர்களையும். 12:30 தாண்டி பேசலாம். நீங்க இணைந்து கொண்டு இந்த மாதிரி ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை எல்லோருக்கும் சொல்கின்ற பொழுது அது கண்டிப்பாக அதுக்கு நிகழ்வு எதுவும் இல்லை. ஆகவே இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து அடுத்த நேரே நாங்கள் சந்திப்போம். விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி தடைகளை கண்டு நாம் பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பயப்பட அஞ்சக்கூடாது இல்லையா? ஒரு கை பாத்திரலாமே அந்த மாதிரி ஒரு துணிச்சலோடு கண்டிப்பாக நாங்கள் எழுந்து நடை போட வேண்டும். மன உறுதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த இமயமலை கூட நம்மளுக்கு ஒரு கடுகு ஆக மாறிவிடும். எங்களுடைய மன துணிச்சல், தன்னம்பிக்கை இதுதான் இன்னும் பெரிதாக இருக்கும். ஆகவே அந்த மாதிரி நாம் சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோடு இருப்பது எங்களை உயர்வுகளை நோக்கி நகர்த்தும். ஆகவே இப்படி ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. பேசுவதற்கு பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது ஒரு சின்ன விதை இருக்கிறது, அது மணலுக்குள்ளே புதைக்கப்படுகின்றது. புதைக்கப்படுகின்ற பொழுது அது இருளில் மூழ்கி தன்னுடைய வாழ்வு என்பது முடிந்து விட்டது என்று அது எண்ணுகின்றதா? மணலுக்குள்ளே இருட்டாக இருக்கும், ஒளி இல்லை, எல்லாமே முடிஞ்சு என்று அது நினைப்பதில்லை இல்லையா? ஆனால் அது என்ன செய்கிறது? இருளை கிழித்து தனக்கு அந்த இருளை கூட ஒரு சாதகமான தனக்கான ஒரு சூழலாக மாற்றிக்கொண்டு அந்த மண்ணை பிளந்து கொண்டு வந்து பெருவிருட்சமாக முளைத்து நிற்கின்றது. எத்தனை பேருக்கு நிழல் கொடுக்கிறது, காய் கொடுக்கிறது, கனி கொடுக்கிறது, மரமாக இலையாக என்று சொல்லி எத்தனை நன்மைகளை எல்லாம் கொடுக்கின்றது அந்த மரம் இல்லையா? அப்படி அது தோற்று போனேன், இருட்டுக்குள்ளே இருக்கிறேன் என்று எண்ணாமல் மரம் அப்படி நினைக்கிறதெல்லாம் நான் அதை ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அப்படித்தான் நிச்சயமாக வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே அமைதியாக ஓடும் நதி போல இருந்து விடுவதில்லை. அலைகளும் சுழல்களும் நிறைந்த ஒரு பெரும் கடல்தான். அந்த கடல்ல நாங்கள் இலக்கு இருக்க வேண்டும். விஜய் அழகாக சொன்னார், இலக்கு இல்லாம துடுப்பில்லாத ஓடம் போல நாம் அட்டிப்பட்டு எங்கேயாவது போய் முடிச்சு கொள்ளாம வாழ்க்கை ஏதாவது ஒரு இலக்கு, ரெண்டு இலக்கு, மூன்று இலக்குகளோடு ஓடி திரிவார்கள். அது கண்டிப்பாக வாழ்க்கையில இருக்கணும். அந்த இலக்கை, அந்த கோல் கண்டிப்பாக அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் வாழ்க்கையில. சில வேளைகளில் சில தடைகள் வந்து நம்மளை முடியாமல் ஆக்கி கொள்ளும், முடமாக்கி கொள்ளும். இருந்தாலும் கூட அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் இக்காலத்திலும் என்று சொல்லி செயல்படுபவர்களையும் கண்கூடாக பார்க்குறீங்க. பல உயர்வுகளை எட்டிய ஆளுமைகளை பார்க்குறீங்க. விஜய் அதை கூட சுட்டி காட்டியிருந்தார். அது ஒரு புறம் அவர்கள் அந்த விஷயங்களில் வெற்றி அடைந்த ஆளுமைகளாக இன்றைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸோ உலக பணக்காரர்களாகவோ அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் எத்தனையோ தோல்விகளை சந்தித்து இப்படி உயர்வுகளை கண்டிருப்பார்கள். அதே நேரம் வாழ்வியல்ல சில இடங்களிலே தோற்றும் போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் சில விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேணும். எதுக்காக நான் இந்த இடத்துல தோற்று போனேன், எதுக்காக விழுந்தேன் என்று சொல்லி அதில் எங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னென்ன இருக்கின்றன என்பதை எல்லாம் நாங்கள் இனம் கண்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அடுத்த நேயர் நம்மோடு இணைகின்றார். சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: தோல்வி என்பது வாழ்க்கையில் முடிவல்ல, அது முற்றுப்புள்ளி அல்ல என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. எல்லாருமே சொன்னீங்க தோல்வி என்பதை முதல்ல நாங்கள் மறுக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முதிர்ச்சி தன்மை எங்களுக்குள்ள வேண்டும் கண்டிப்பாக. ஏன் அது ஏற்பட்டது, என்ன நடந்தது என்றதை நாங்கள் யோசித்து அந்த பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். இது முதல்ல அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தோல்வியை கண்டிப்பாக. அதை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பகுப்பாய்வு, ஒரு விமர்சன பகுப்பாய்வு செய்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. சரி, அதால் மற்றவர்களுக்குள்ள எல்லாம் விபரீதங்களை ஏற்படுத்தி விடக்கூடாது, எனக்கு தோல்வி வந்துட்டேன் என்று சொல்லி. ஆகவே உணர்ச்சி வசப்படாமல் எப்பொழுதும் அறிவுபூர்வமாக தவறு எங்கு நடந்தது, ஏன் நடந்தது என்று ஆராய்ந்து அதில் இருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நல்லபடி அடுத்த கட்டத்தை நாங்கள் செயல்பட வேண்டும். அதே நேரம் ஒரு இலக்கை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாதையை மட்டும் நாங்கள் நம்பி இருக்கக்கூடாது, மாற்று பாதைகளையும் தயார் நிலையிலே வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது பிளான் ஏ பண்ணி அதன்படி நடக்கின்றோம் என்றால் பிளான் பி கூட ரெடியாக இருக்கணும். இன்னொரு மாற்று பாதையில் நான் அந்த இலக்கை அடையலாம். ஆகவே இப்படியெல்லாம் வழிகள் இருக்கின்றன, சோர்ந்து போக தேவையில்லை. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லெனவே எண்ணல் வேண்டும், மகாகவி அவர்கள் சொன்னார். அந்த வார்த்தைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொள்வோம். இப்பொழுது அடுத்த நீர் நம்மோடு. வணக்கம்.
6: வணக்கம் காசிநாதன் கேட்கிறேன்.
1: இனிய வணக்கம் காசிநாதன்.
6: நீங்க சொன்ன மாதிரி வந்து ரெண்டு பாதையை நாங்கள் திருச்சு போகணும். அது நல்ல புள்ள சொன்ன நல்ல. நான் திருக்குறளையும் சொல்லுவேன், அன்புள்ள அந்த தென்னை விரத்த கூலி தருமன் சொல்லி அதுல சொல்லுவார். ஆனா எங்களோட பாதர் என்ன தர்மத்தோட ஒட்டியதா இருக்கும். அதான் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழி, பாவத்துக்கு பல வழி. அப்ப நாங்கள் தர்மத்திலிருந்து மாறக்கூடாது. மற்றது நான் முதல் எந்த வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை
1: தோல்வி வாழ்க்கையில வந்து எப்படி எதிர்வினை
6: அதை சொல்லுறேன். நான் சொல்லுறேன் கொஞ்சம் பிள்ளைய மாதிரி தான், பிள்ளைக்கு தான் இந்த கதையை சொல்றேன்.
1: எல்லாருக்கும் என்னென்றால்,
6: நாங்கள் எந்த அளவு, நான் ஒரு சித்த வைத்தியரம்மா, அகத்தியர் வைத்தியம் படிச்சேன். 14 வயதுல எம்ஜிஆர்ட்ட படம் 1000 ரூபா, 11 வயதுல எங்க அண்ணன் கூட்டிக்கொண்டே காட்டை
1: காட்டினேன். தமிழ்நாட்டுல படிச்சீங்களா?
6: இல்ல இல்ல, எனக்கு சிவகுரு வந்து அவர் போசு வேற இருந்தா அவர் அப்ப அந்த நேரத்தில் 70ஆம் ஆண்டு போய் படிச்சுட்டு வந்தவர். படிச்சு வந்து எங்களை கொஞ்சம் பேர் படிப்பிச்சது. அப்ப நாங்க பள்ளிக்கூடம் விட்டுவிட்டேன். நான் 14 வயதுலயே பள்ளிக்கூடம் விட்டுவிட்டேன். எனக்கு என்றால் எம்ஜிஆர்ட்ட படத்தை பார்த்து 1900 அவர் சித்தரா தனவார இருந்த பாம்புக்கு வைத்தியம் பாக்குறது. நாங்க தோட்டக்காரரோ, அதுல நாயசுக்கு அழகாதான் பேர், வெற்றி என்று பேர், எனக்கும் அழகன் தான் பேர். எனக்கு அது எம்ஜிஆர் அந்த பார்த்துட்டு தான் எங்க அண்ணர் ஜாழ்ப்பாணத்துல படிச்ச கோபா கிருஷ்ணன் குடிச்சியில அவர் மாமா விட்டு இருந்து படிச்ச ஒடியால் நாங்கள் இங்க வெண்ணில படிச்சாங்க. அப்ப அவர் அவராம் முத்தன், அவர் பெரிய வந்து 72 வயதாச்சு. ஆனால் இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்களா, ஆர் எங்களை தலைமை தாங்குறாங்க என்றதை நாங்கள் கவனமா இருக்கணும். உறுதியான செலவருக்குலாம் நாங்கள் போம்பாளோம். அந்த இந்த வந்தவுடனே எனக்கு கொஞ்சம் வந்தவுடனே விட்டுட்டு போன கனாக்கள் இருக்கிறான் தானே, இவ்வளோ காணும் வந்துட்டு. நாங்கள லட்சியம்ன்றதை நாங்கள் மாறக்கூடாது. அதான் அவர் தலைவர் நான் கலெக்டர் எந்த ஒரு உருவம் தலை செய்யாது. என்னன்னு சொன்னால் தலைவர் எப்போ உறுதியா இருப்பான். அந்த அவரோட நீரை 2-3 தரம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அது சின்ன இல்லை, அளவா 5 பிறக்கு முன்னாடி அது 10 வருஷத்துக்கு முதல் ஒரு நான் இந்த இந்திய நாமியை பிறகுதான் அவரான் என்னை அனுப்பி வச்சுவேன். நீ இந்தியண்டா பிரச்சனை போடான்னு. ஆனால் அவர் போயிட்டு கேட்டுட்டு என் பிறகுடன் இந்த டாக்டர் சண்முகராஜன் இந்த தம்பியா அவன் மினிஸ்டர் நடத்திருந்தவன் டக்கன்று கேட்டான், புடலை இருக்கிற வேண்டாம், எனக்கு காப்பாற்றுற தம்பி வேணும். இங்கே இருந்து தான் நமக்கு ஒன்று நேற்று விழா நடந்தது சனிக்கிழமை முன்னத்தில். அது இதில் இதில் நான் கதைக்கிறேன் இல்லை, எங்களுக்கு குரு அரேஞ்சியார் ராமச்சந்திரா அவரது அவர் வசனம் சொல்லுறாருன்னு சொன்னால் எங்களோட அகராதியில அவர் சொல்லுவார் ஒரு படத்துல அகராதியிலே எங்களோட தோல்வி என்று செய்தி என்று சொல்லு. அப்ப நம்பியார் டக்கர்னு சொல்லுவார் சொன்னா வெற்றியே எங்களோட லட்சம். அப்ப நான் அவர் உடனே சொல்லுவார் தோல்வியே எங்கள் நாங்கள் எதிர்க்கு பரிசா கொடுக்குறோம் நாங்கள்.
1: மிக்க நன்றிமாக பேசி இருக்கிறீங்க, மிக்க நன்றி உங்களுக்கு.
6: ஆறுதலா கேட்கலாமா? எல்லாம் இறைவனுங்கிற பக்கம் தான்.
1: மிக்க நன்றி.
6: நன்றி அம்மா.
1: நன்றி. நேரம் இப்பொழுது 12:28.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: தோல்வி என்பது வாழ்க்கையெல்லாம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம் அல்ல. நிச்சயமாக அது வீழ்வது என்பது அவமானம் இல்லை, வீழ்ந்த இடத்தில் கிடப்பது தான், அப்படியே கிடப்பது தான் அவமானம். அதில் இருந்து நாம் அடுத்த கட்டம் நோக்கி உயர வேண்டும் என்ற முயற்சி, விடாமுயற்சி, சும்மா முயற்சி அல்ல. உருக்க தோற்று போனாலும் தொடர் முயற்சி, விடாமுயற்சி என்பது மிக மிக முக்கியமானது இல்லையா? முயற்சி தான் திருவினையாக்கம், விடாமுயற்சி. ஆகவே வீழ்வது என்பது அவமானம் அல்ல, வீழ்ந்த இடத்தில் கிடப்பது தான் அவமானம் என்று ஒரு முதுமொழி ஒன்று இருக்கின்றது இல்லையா? அதை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். உண்மையிலேயே தோல்வியை நாங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது அந்த மனப்பாங்கு என்பது உளவியலாளர்கள் அந்த மனித மனங்களை இரண்டு வகையாக பிரித்து பார்ப்பார்கள். ஒன்று நிலையான மனப்பாங்கு, தோல்வியை எதிர்கொள்கின்ற பொழுது ஃபிக்ஸ்டான மைண்ட் செட். இவர்கள் தோல்வியை தங்களுடைய திறமையின்மையாக பார்ப்பார்கள். என்னால் முடியாமல் தான் இந்த மாதிரி தோல்வி வந்தது, இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சுது, எனக்கு இனி மேற்கொண்டு எதுவும் செய்கிறதுக்கு இல்லை, என்னால் முடியாது என்ற ஒரு தாழ்வு சிக்கல் ஒன்று வந்துவிடும், மனப்பான்மை ஒன்று வந்துவிடும். அதிலேயே முற்றுப்புள்ளியை வைத்து விடுவார்கள், அடுத்த கட்டம் இல்லை எனக்கு என்று சொல்லி. அந்த மாதிரி அவர்களுடைய மைண்ட் செட் இருக்கும். ஆனால் மற்றவர்கள் எப்படி என்று சொன்னால், அவர்களுக்குள்ளே ஒரு வளர்ச்சி மனப்பாங்கு இருக்கும், குரோத்தான குரோத் மைண்ட் செட் என்று சொல்லப்படும். இவர்கள் தோல்வியை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்வார்கள், அதை ஒரு கற்றலுக்கான வாய்ப்பு, ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கொள்வார்கள். இது எனக்கு நிறைய பாடங்களை கற்று தந்திருக்கிறது இந்த தோல்வி, அது ஒரு அனுபவ புள்ளியாக பார்த்துக் கொள்வார்கள். அந்த அனுபவத்தை வைத்து அடுத்த படி ஏறுவார்கள். இப்படியான மனிதர்கள் வெவ்வேறு வகையில் இருக்கின்றார்கள் இல்லையா? ஆகவே நாங்கள் அது ஒரு ஃபிக்ஸ்டான மைண்ட் செட்டாக தோல்வி அதோட முடிஞ்சு என்று ஒரு முற்றுப்புள்ளியை நாம் வைத்துக் கொள்ளாமல் அடுத்த வளர்ச்சியும் இருக்கின்றது என்பதனை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் நேயர்களே. இப்பொழுது அடுத்த நேயர் நமக்கு என்ன சொல்ல போகின்றார்? வணக்கம்.
8: வணக்கம், நான் தெளிவர் தான் கேட்கிறேன்.
1: இனி வணக்கம், சொல்லுங்க, வரவேற்கிறேன், சொல்லுங்க.
8: எல்லாரும் நல்லா தான் கதைச்சிருவேன், நான் கதைக்கிறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சது இந்த அனுபவத்தை நான் பயந்து கொள்றேன். நான் 87 ஆம் ஆண்டு வந்தேன் இந்த நாட்டுக்கு. முயற்சி எப்பவும் ஒரு முயற்சி என்றது வந்து, நாங்கள் இப்ப எங்கட குடும்பம் இல்லை எங்கட ஃபேமிலி வாய்ப்புள்ளைகள் நாங்கள் என்ன செய்யணும், எங்கட படிப்பு தராதரம் என்ன, எங்களுக்கு இந்த நாட்டில் எந்த வேலை செய்ய நாங்கள் தொடர்ந்து செய்யலாம், அப்படி வந்தால் ஒரு முடிவெடுக்கணும், நாங்கள் தான் முடிவெடுக்கணும். எனக்கு இந்த வேலை தான் தெரியுமாண்டா, மற்ற வேலையில் சில வேலைகள் வந்து படிப்பு சம்பந்தமான இந்த எங்களுக்கு தெரியாத வேலையில் ஆசைப்படக்கூடாது. ஓகே, எனக்கு இதுதான் தெரியுமாடா, அந்த வேலையை உறுதியாக கொண்டனிவாக நீங்கள் செய்து கொண்டே இருங்க. செய்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த வேலை செய்கிற இடத்திலேயே ப்ரொமோஷனும் தருவேன், படிப்புக்கு ப்ரொமோஷன் தாரு, எங்களோட வேலைக்கு தான் நான் தாரது. அப்படியே செய்து செய்து நான் சொல்றது வந்து, அந்த ஆகஸ்ட்ல பேர் இந்த சோர்ந்து போயிருக்கிறது, இப்ப கொஞ்சம் லோஸ் பண்ண முடியாது, அப்படி மன சோர்வடைய கூடாது. எப்பவும் உங்களுக்கு இறைக்கிற கிணறு மாதிரி உங்களோட உங்களுக்கு அப்பா அம்மா தான் உங்களோட கையும் காலையும் தொட்டு கும்பிடுங்க, அதான் உங்களுக்கு உங்களை காப்பாத்துறது. உங்க எங்கட உடம்பு
9: வந்து முடிய ஒரு நாள், அப்ப அந்த காலத்துல வந்து அந்த ஆக்களுக்கு பிடிக்காத அந்த செக் மேல கொண்டே வீட்டுக்கு இருக்கிற வீட்டுக்காரர் தான் கொடுக்கறது, கொடுத்தா அப்ப என் மனைவி வந்தாங்க. அப்ப நானும் மனைவியும் ஒரு அக்கௌண்ட் தொடர்ந்து அடுத்த ஒரு ஒருவரையும் கொடுத்தாங்க, தொடர்ந்து அதுக்கு அப்புறம் பை வந்த அப்புறம் நாங்கள் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு போட்டதுக்கு இரவு உடனே நான் வீட்டை வரேன் உடனே படிக்கிட்டு போகணும்னு சொல்லி இரவுல எல்லாம் பிடிச்சி படிக்கிட்ட விட்டவே நானும் என் பைவும் ஒரு சின்ன எங்களுக்கு பெரிய சொத்துகள் இல்லைன்னு அடுத்து எங்க எங்க போறது தெரியாது தெரிஞ்சு பேருந்து அப்படி ஆட்சியும் வீடு வந்து இருந்தால் நாங்கள் வாழ்ந்து நிலைக்கு வந்தனாங்க. அப்படி வந்து திருப்பி நான் இந்த வேலை செய்யற இடத்துல இந்த பைபை கொண்டே போட்டு அவன் அந்த அந்த ரஷ்யன் கம்பெனி அதுல நானும் அவன் தான் செய்வோம். அப்படியே அப்படியே முயற்சி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கேன், இப்பவும் அதே முயற்சி தான் செய்து கொண்டிருக்கேன். வந்து நாங்கள் வந்து கொடுத்ததை நினைச்சு கவலைப்படக்கூடாது, எங்கள்கிட்ட குடும்பங்களுக்கு கொடுத்துருப்போம், சகோதரங்களும் எங்களை மாதிரி இருந்தால் அவையிலும் நல்ல மாதிரி இருக்கலாம். மற்றது வந்து இந்த ஏமாற்றம், நான் மற்றது வந்து அந்த சில இதுவள் வந்து அந்த கோடிக்கணக்கா காசு வளர்ந்தம் போயிட்டோன்னு சொல்லி கவலைப்படுறது நான் சொல்லிக்கிறேன். ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு, நான் 2009 ஆம் ஆண்டு டவுன் ஹவுஸ் இப்ப ஒரு டவுன் ஹவுஸ் விக்கிதான் 2,50,000 பாருங்க அந்த காசுக்கு நான் ஒரு காணி வாங்கினான் 700 ஏக்கர் காணியும் ஒரு டென்ட் வீடு, ஒரு வீடு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இதுக்கெல்லாம் கரண்ட் அதாவது நான் வாங்கி எல்லாம் நான் அந்த காணி எல்லாம் வந்து அப்ப எங்களோட ரசி அந்த அவர் தான் எல்லாம் காட்டு தந்தார் இப்படி வாங்கினா எல்லாம் மல்லி வாங்கலாம் அப்படின்னா

0: லாயர் க்ளோஸ் பண்ணி போட்டேன். அப்ப நான் டாக்குமெண்ட் கேட்டா டாக்குமெண்ட் என்ன தர்றாருல, அவர் தானி தரம் நடந்தது சொல்லவும் இல்லை. அப்ப இது என்னடா பிரச்சனை சொல்லி கேட்டுட்டு இப்ப இந்த லோயருடைய எல்லாம் போய் இருந்தானே. அப்போ யாருக்கிட்ட பிடிச்ச என்ன செய்ய நடப்ப இந்த அவங்க சொன்னாங்க லோ சொசைட்டி ஒன்று இருக்கு அங்க போய் நீ எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது. அப்போ ஒரு தமிழ் அட்டன் பண்ணா அவர் டிஸ்கஸ் பண்ணி தந்து அங்க வந்து நான் கொடுத்தது இந்த டாக்குமெண்ட்டையும் இந்த காணியை வச்சு செய்து கொடுறதுதான் சொன்னது. அது வந்து போற போக்குல அவருக்கு வேலையை லைசன்ஸை கேன்சல் பண்ணி போட்டாங்க. நான் அவருக்கு மனதுல போட்டு இன்றைக்கு அது அப்படி யோசிக்க கூடாது. உங்களோட முயற்சியை கைவிடாதே அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நன்றி,
1: மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். ஆமாம், அந்த நேயரோடு நாங்கள் ஒரே இரங்கை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்போன்றோம். நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12:36. தோல்வி என்பது முடிவல்ல, அது வாழ்க்கைக்கான முற்றுப்புள்ளி அல்ல என்பது குறித்து மிக அற்புதமாக எல்லாருமே பேசியிருந்தீங்க. உங்கள் உங்கள் வாழ்வியல் அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உலக பரப்பிலே தடம் பதித்த ஆளுமைகள் குறித்து பேசியிருந்தீங்க. இப்படி பல விடயங்களை பேசியிருந்தீர்கள். உண்மையில் இலக்கிய பரப்பிலும் வாழ்வியல் தளத்திலும் தோல்வி என்ற சொல் ஒரு பல வேளைகளிலே ஒரு எதிர்மறையான ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருவது உண்டு இல்லையா? தோல்வி என்றால் அதை நேர்மறையாக பார்ப்பதில்லை யாருமே. அடடா எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ற ஒரு எதிர்மறையான ஒரு எண்ண ஓட்டத்திலே தான் நோக்குவார்கள். ஆனால் மொழியியல் மற்றும் தத்துவ நோக்கிலே பார்க்கின்ற பொழுது தோல்வி என்பது முயற்சியின் ஒரு தற்காலிக ஓய்வு மட்டும்தான். முயற்சியினுடைய தற்காலிக ஓய்வு, ஒரு திட்டம் செயல்படாத நிலை மட்டும்தான். ஆனால் அது மறுபடியும் தொடரும் இல்லையா? ஒரு தற்காலிக ஓய்வு தான் முயற்சிக்கு கொடுத்திருக்கின்றோம். அது தோல்வியாக நாம் நினைக்கக்கூட மறுபடி முயற்சி எடுப்போம். அதைத்தான் சொல்ல வருகின்றேன். ஆகவே நாங்கள் அது எங்களுக்கான ஒரு அனுபவத்தின் ஊற்றுக்கண் தோல்வி என்பது அப்படி நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இதில் குரல் பாக்களை கூட எடுத்து வந்திருந்தீங்க. ஒரு குரல் பாவோடு நாங்கள் நிறைவு செய்யலாம். வள்ளுவ பெருந்தகை மிக அருமையாக சொன்னார், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்று சொல்லி. இப்பொழுது வெள்ளம் ஒரு குளம் இருக்கின்றது, அங்கே நீர் பூக்கள் இருக்கின்றன. அந்த வெள்ளம் எவ்வளவுக்கு உயரத்துக்கு நிற்கின்றதோ அந்த அளவுக்கு மலர்கள் உயர்ந்து வளரும். அதனுடைய தண்டுகள் இல்லையா, உயர்ந்து மேலே மலர்கள் தெரிந்து கொண்டிருக்கும். அது மாதிரி தான் மனிதனுடைய உள்ளமும் உள்ளத்தினுடைய ஊக்கம் எவ்வளவுக்கு எங்களுக்கு ஊக்கம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு எங்களுடைய உயர்வும் இருக்கும் என்பதனை மனம் சோராமல் நாங்கள் தோல்விகள் வரும்போது உள்ளம் சோர்ந்து போகாமல் அதை ஒரு அனுபவமாக எடுத்து கொள்வது தான் அறிவுடைமை. எடுத்துக்கொண்டு நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். அப்படியே இருந்து அழுது கொண்டு இருக்காமல் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த குரல் பாவையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எல்லோருக்குமே மிக்க நன்றி. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை தொடர்ந்து நீங்கள் 2 மணி வரைக்கும் கேட்டு மகிழலாம். மீண்டும் நன்றி.

0: புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
3: நேரம் இப்பொழுது 12:45. உங்களுக்கு பிடித்த பாடலோடு நீங்க 2 வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொலைபேசி இலக்கத்தை மறுபடியும் தருகின்றோம். 416-593-0055.
1: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000+ மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
5: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
3: நேயர்கள் தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து சொற்சிலம்பம் இடம்பெறும். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இடம்பெற இருப்பது 10 பாடல் ஒன்று. அடுத்த முதலாவது நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ஜோதி, சிவானந்தன்.
3: இனி வணக்கம் சிவானந்தன், சொல்லுங்க என்ன பாடலோடு?
6: நான் கேட்டது என்கின்ற பாடல் வந்து கதைகளை பேசும் விடியலையே அதை நான் பேச என்னுயிரே என்ற பாடல். நான் முத்துக்குமார் அவர்களுடைய அருமையான வரிகள்ல விஜய் ஆண்டனி ஜிக்கு விஜி பிரகாஷும் சேர்ந்து இசையமைச்சிருக்கார்கள். ஐ திங்க் ஹர்ஷிகாவும் ஹர்ஷிகா ஐயரும் பெனி தேவும் படிச்சிருக்காங்க. அந்த பாடலை கேட்போம். உங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. நன்றி.
3: மீண்டும் சந்திப்போம்.
6: சந்திப்போம்.
3: வணக்கம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
1: CMR 101.3 More music, more fun.
2: தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் சிவபாலன்.
2: இனிய வணக்கம் சிவபாலன், எப்படி இருக்கிறீர்கள்?
3: நான் நலமாக உள்ளேன், நீங்கள்?
2: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
3: முத்து படத்திலிருந்து SPP ஒருவன் ஒருவன் முதலாளி.
2: ஆமா, அந்த பாடல் வரப்போன்றது. மீண்டும் சந்திப்போம்.
3: மிக்க நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475705773. ஏஷியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்தி $24 நைட்டி $34 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரூ ஏஷியன்ஸ் Mega Sale.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
6: நேரம் இப்பொழுது பின்னிரவு 1:04. உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
7: வணக்கம், இது அருண் கணேசன்.
6: இனிய வணக்கம் அருண் கணேசன், சொல்லுங்க என்ன பாடல்?
7: பாடலுக்கு முன்பு என்னுடைய ஒரு சிறிய கருத்து என்னென்றால், இந்த கடவுள் வந்து மனித ரூபத்துல வர்றதுன்றது கனதரன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படித்தான் இன்றைய உங்களுடைய தலைப்பு வந்து கனபேர் இங்க வந்து கனடாவில மனச்சோர்வடைஞ்சு அந்த முயற்சியில தோல்வியுற்று அந்த ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையோட அந்த கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கேக்கல, இன்றைய தலைப்பு வந்து கனபேருக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்திருக்கு உங்களுடைய தலைப்பு. அப்ப இந்த நெஞ்சார்ந்த நன்றி உங்களுடைய தலைப்புக்கு. எனக்கு வந்து அந்த இணைந்த கைகள் படத்துல இருந்து அண்டி நீர தென்றல் காத்து பாடும் தாங்க.
6: கண்டிப்பா பாடல் வரை
7: நன்றி,
6: மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம்.

0: கேன் ஸ்மைல் டென்டல் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர் டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சி அண்ட் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656 905-949-5656 கேன் ஸ்மைல் டென்டல் ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: Everything okay, no problem and jinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Silvam, 416-268-0155.
4: 416-268-0155
5: GTA 25 வருட சேவை ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300
6: வன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டில் இருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM
7: நேரம் இப்பொழுது 1:12 அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
8: வணக்கம் ஜோதி, நான் பவன் கேட்கிறேன். பவன் கோயில் எப்படி இருக்கீங்க?
7: நலமாக இருக்கின்றேன் பவன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நன்றி நன்றி, நல்லா இருக்கும். நன்றி, இந்த கிராமத்திலே வந்து உங்களை கஷ்டப்படுத்தி எங்களை மகளிக்க நன்றி ஜோதி.
7: மிக்க நன்றி. எனக்கு கஷ்டம் வந்து என்பதையும் தாண்டி எனக்கு மகிழ்ச்சி உங்களோடு பேசுறது. எந்த நேரம் வேணாலும் பகலோ இரவோ இப்பவும் விருப்பமான வேலை இல்லையா?
8: உங்களுக்கு ஒரு மணி எனக்கு இங்க 10:10 உங்களுக்கு 1:10 வந்து மகளிக்க நன்றி ஜோதி.
7: நல்லது, நன்றி. சொல்லுங்க என்ன பாடல்?
8: எனக்கு வந்து ஒரு பாட்டு யார்மி படம் வந்து பாட்டு வந்து பார்வை என்றே போதுமா?
7: ஆமாம் ஆமாம், பாடல் வரப்போனது. மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி ஜோதி, நன்றி கமலண்ணே.

0: ஒலித்த அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் எல்லாரும் ஈஸ்வரி குழுவினர் பாடியிருந்தார்கள். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் நார்ச்சியார் கிரகு, எப்படி சும்மா இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலம், நன்றி. உங்கள் தலைப்பு மிக அருமையான தலைப்பாக இருந்தது, அதனால் நான் இன்று கேட்க நினைத்த பாடல் இன்று வந்து டி எம் சவுந்தரராஜன் நினைவு நாள், டி எம் எஸ் நினைவு நாள் பாடலை விட்டுவிட்டு இந்த தலைப்புக்காக ஒரு அருமையான பாடலை கொண்டு வருகிறேன். படம் எதிர்நீச்சல் வாலியின் பாடல், கோவிந்தராஜன் பாடியது, கேட்டு ரசிப்போமே.
0: ஆமாம், ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து வரப்போன்றது ரகு. மிக்க நன்றி உங்கள் வருகைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாட
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
5: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது, வெற்றி வேண்டுமா போட்டு பாரு.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பாரி

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்தி காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி பழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

ஒரு பிடி சோத்துக்கு ஒரு சான் வயிறு போராடுவது எதிர் நீச்சல். ஒரு பிடி மண்ணுக்கு உரிமை கொண்டு போர்க்களம் போவது

0: தான் போடா தலைவிதி என்பது பெருங்கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட். இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: எங்கும் எங்கும் எதிலும் எதிலும் CMR தமிழ் FM 101.3.
8: நேர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியோடு அடுத்த நேரை இப்பொழுது சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
9: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன்.
8: வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்?
9: கண்ணன்.
8: கண்ணன், சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீங்க? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே வேலை தான். சரி, அப்ப நாங்கள் தோல்வி அடையாம வாழ்க்கையில இருக்கணும், வேலை தொடர்ந்து வேலை செய்யணும். மிக்க நன்றி கண்ணன், நல்ல ஒரு பாடல் கேட்டு மகளுங்க, மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். SPB அவர்கள் பாடுகின்ற பாடல் இந்த பாடல்.
10: சண்முகே.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும் இலவசம்.
0: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
5: நேரம் இப்பொழுது 1:34. அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம், நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்.
5: இனி வணக்கம் கலியுகவர்தன், சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும்?
6: படம் எங்க ஊர் ராஜா பாட்டு. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்கோ. இதான் கலியோடுதான் பாயில முன்னு பிரபாதிப்பேன். முயற்சி
5: அந்த பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
6: வாய்ப்புக்கு நன்றி தாங்க.
5: நன்றி.

சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனி மரமா தவிக்க விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா சிவகாமி. எல்லாரும் போயிட்டா இந்த கணவனால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிறாரா? நானே பாடுபட்டு ரகுபதி மரம் தவிக்கண்டா. எல்லாரும் சேர்ந்து கை தட்டாத்தான் சத்தம் வரும்னு அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே கைதான் அந்த சத்தத்தை உண்டாக்கி தடுக்கண்டா.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். 2 மணியிலிருந்து 2:30 வரை சொச்சிலம்பம் போட்டியிலே நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்ல நித்திரையா இருக்குதே.
1: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி திரிவுகள், 1,000க்கும் மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ் ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை திரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபிஞ்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
2: இனிமை, இளமை, புதுமை என்றும் உங்களுடன். உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

மாதிரி தத்தாம் தன தத்தாம் ஜோனு தத்தாங்கிறதுக்கு தருகிறதுக்க கத்தி தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்திங்க.

0: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. கல்யாணி பாடிய பாடல் கேட்டீர்கள். 2 மணியிலிருந்து 2:30 வரைக்கும் சொற்றிலம்பம் போட்டியில் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா, ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு கொட்டி
2: ஆண்ட்ரியா,
3: ஜூலை 4
2: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .kilikoot.ca.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
9: CMR தமிழ் FM 101.

0: நேர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இணைந்த சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றி. ஒலித்த அந்த பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. டி எம் சவுந்தரராஜனோடு பி சுசிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் அந்த பாடல்.
1: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா Jewelers.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் கோசரியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம்.
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார் அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
3: நேரம் இப்பொழுது பின்னிரவு 2 மணி. இப்பொழுது முதல் 2:30 வரைக்கும் சுற்றிலம்பம் போட்டியோடு இணைந்து சிறப்பிக்கலாம் நேர்களே. வளமை போல இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். 416-593-0055 இணைந்திருக்கின்ற நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். அதுக்கு முன்னதாக நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கான சில நிபந்தனைகளும் இருக்கின்றன, அவற்றை ஞாபகப்படுத்த வேண்டும் இல்லையா? உங்களுக்கு நாங்கள் ஒரு எழுத்தினை வழங்குவோம். அந்த எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஒரு இடத்தின் பெயர், அடுத்ததாக ஒரு பொருளின் பெயர், திரைப்படம், திரைப்பட பாடல், ஆண் பெயர், பெண் பெயர் இத்தனையும் கூறுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சொற்றிலம்பம் போட்டி. முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் தேவி.
3: இனிய வணக்கம் புவி, எப்படி இருக்கிறீர்கள்?
4: நான் நலமாக இருக்கிறேன், நீங்களும் நலமாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை.
3: நம்பிக்கை வீண் போகவில்லை,
4: போகாது.
3: சரி சரி, நீங்க எல்லாரும் இப்படி நித்திர இல்லாம எனக்காக இருந்தா நானும் நித்திர வராம நலமாக இருப்பேன். சொல்லுங்க, நான் தான் சொல்லணும். மிக்க
4: நன்றி
3: வருகைக்கு.
4: நன்றி.
3: உங்களுக்கு நான் கொடுக்கின்ற எழுத்து பானா. ப என்ற குறில்
4: பரந்தன். பந்து.
3: பந்து.
4: பயணம். அதே பாடல் பயணம். பயணம். ஆரம்பம் பள்ளிக்கு பயணம். மற்றது பரதன்.
3: ஆமாம்.
4: பானுமதி. அது பாவண்ணா.
3: அதுதான்
4: பத்மினி.
3: பத்மினி. மிக்க நன்றி புவி.
4: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
3: மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
5: வணக்கம், நான் சுந்தரி கேட்கிறேன்.
3: இனிய வணக்கம் சுந்தரி, எப்படி இருக்கிறீங்க? வரவில்லை என்று நினைக்கிறேன். நீங்க என்னாச்சு, நலமா?
5: உங்க போச்சு வந்து நாங்க எங்களை நாட்டுக்கு
3: போனீங்க. ஓ, சிறப்பு சிறப்பு. எப்படி இருக்குது தாய் நாடு?
5: நல்லா இருக்குது.
3: விட்டுட்டு வர விருப்பம் இல்லையா? போயிட்டு வர முடியாதுதான். இருந்தாலும் அப்படியே அந்த காட்சியை நம்ம கண்ணுக்குள்ளேயே நிக்கும். எல்லாரும் சேர்ந்து போங்க போங்கன்னு சொல்லி அனுப்புவார்கள். கண்டிப்பா போங்க போங்கன்னு அனுப்புவார்கள். நாங்கள் எங்களுக்கு போக வர விருப்பம் இருக்காது, ஆனா வந்தே ஆகணும். அதனால எல்லாரும் நின்று வழி அனுப்புவார்கள்.
5: போக விருப்பம் இருக்கும், அங்க போயிட்டு
3: வர முடியாத ஒரு மனநிலை. கண்டிப்பா சரி, எல்லாத்தையும் தாங்கி கொள்ள வேண்டியதா. சொல்லுங்க, நான் உங்களுக்கு தருகின்ற எழுத்து மானா மன்ற குரில்.
5: பாட்டு வந்து மல்லிகை பிள்ளைப்பூ பந்தன்.
3: ஆமாம். ஆண் பெயர்?
5: ஆண் பெயர் வந்து மதன். பெண் பெயர் வந்து மல்லிகா.
3: மிக்க நன்றி உங்களுக்கு சுந்தரி, மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். நேர்களே, நீங்களும் தொடர்ந்து 2:30 வரைக்கும் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஒரு எழுத்தினை வழங்குகின்ற பொழுது நீங்கள் இடம், பொருள், திரைப்படம், திரைப்பட பாடல், ஆண் பெயர், பெண் பெயர் இத்தனையும் நீங்கள் கூறுவது தான். இந்த நிகழ்ச்சி பெரிய ஒரு பரீட்சை அல்ல, இணைந்து சிறப்பிக்கலாம். சில விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் இணைந்து கொண்டால் சந்திப்போம்.
6: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
7: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகள் மணி டிரான்ஸ்பர்,
6: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
7: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நேர்கள் இணைந்திருப்பது சொச்சிலம்பம் போட்டியோடு. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் காந்தி.
3: இனிய வணக்கம் காந்தி, எப்படி இருக்கிறீங்க?
8: நலமா இருக்கிறீங்க?
3: நலமாக இருக்கிறேன். எப்படி உங்களுடைய பேர குழந்தை இருக்கின்றார்?
8: உங்களுக்காக
3: நாங்க கொடுக்கின்ற எழுத்து வானா. வா என்ற குறில் எழுத்து.
8: வானா.
3: ஆமாம்.
8: வல்வடித்துறை. படி இது அது வாவனால வர்க்கம்
3: இல்ல வண்டி வானாதான்.
8: ஓ ஓகே. வடி பணம் வந்து வண்டிக்கார மகன்.
3: ஆஹா.
8: வண்டிக்கார மகன். அடுத்ததான் பேரா?
3: அடுத்தது திரைப்பட பாடல்.
8: ஓ, வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை. அடுத்த வந்து வடியம்பாள். அடுத்தது ஆண் பேருக்கு வந்து வண்ணவன்.
3: ஆமாம். பெண் பெயர்?
8: பெண் பேர் வந்து வடிவக்கரசி.
3: மிக்க நன்றி உங்களுக்கு காந்தி, மீண்டும் சந்திப்போம்.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
9: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
10: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு நம் வேலையும் கிடைச்சிட்டு. GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
2: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
3: நேயர்கள் இணைந்திருப்பது சொற்சிலம்பம் போட்டியோடு. அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம். மனங்கழிக்கின்ற உங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உரித்தாட்டும்.
3: இனிய வணக்கம் மதன், எப்படி இருக்கிறீங்க?
11: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். நீங்க நல்லமா இருக்கிறீங்களே?
3: நலமாக இருக்கிறேன். நீங்க நீண்ட நாட்கள் பேசவில்லை.
11: திருவோணமலை, மற்றது தீனாவில திருவிளக்கு.
3: பொருள் திருவிளக்கா?
11: என்ன
3: திருக்குறள் எனும் திருவிளக்கா? என்ன
11: திருவிளக்குன்னு
3: சொல்லணும்? சரி, பரவாயில்ல. அடுத்தது திரைப்படம்.
11: திரைப்படம் தில்லானாமோ நம்பால்.
3: அடுத்த திரைப்பட பாடல்.
11: பாடல் தித்திக்கிதே தித்திக்கிதே அந்த பாடு.
3: அடுத்தது ஆண் பெயர்.
11: ஆண் பெயர் திவ்யன், திவ்யா.
3: மிக்க நன்றி உங்களுக்கு.
11: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி. வணக்கம். அடுத்த நேயர் எங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
12: வணக்கம்
3: பவன். நலமாக இருக்கிறேன். உங்களுக்கு நான் கொடுக்கின்ற எழுத்து ஆவண்ணா. ஆமாம்.
12: ஆண்டவன் கட்டளை.
3: பொருள்.
12: பொருள் வந்து ஆட்டுக்கலாமி.
3: என்னது?
12: அம்மி இருக்குதாரு.
3: அம்மியா? அதானா இதாவன்? என்ன சொல்லலாமா அவன்னாவில்? மெல்லமா ஆட்டுக்கால அம்மி என்று சேர்த்துட்டீங்க. என்ன
12: பிரச்சனை
3: இல்ல, பேர் சிக்கலா இருந்தா விடுவோம். அடுத்தது என்ன சொல்ல வேணும்? மன்னிக்கணும், பொருள். பொருள் தான் நீங்க பிரச்சனை உங்களுக்கு இல்லையா? திரைப்படம் சொல்லுங்கள்.
12: ஆண்டவன் கட்டளை.
3: திரைப்பட பாடல்.
12: பேரை பேரை சொல்லுமா? ஆதவன்.
3: ஆஹா. பெண் பெயர். பாடல் வருது இல்லையோ?
12: பாடல் வருது இல்ல.
3: அவன் அவளை தொடக்கி பாருங்க, ஏதாவது வரும். மிக்க நன்றி பவன்.
12: நன்றி.
3: வணக்கம். அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
13: வணக்கம் சௌரி.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
13: பாபு.
3: இனிய வணக்கம்.
13: வணக்கம் சௌரி.
3: எப்படி இருக்கிறீங்க?
13: இருக்கு நிலைமை இருக்கு நிலைமை இருக்கு.
3: கேட்டுட்டு இருக்கிறீங்க, அதுல சந்தோஷம்.
13: இருந்தால் நான் காலையில இப்ப 4 மணிக்கு உடம்பு கோயிலுக்கு போக அந்த இந்த கருங்கல்.
3: ஆமா.
13: சித்தி விநாயகர் கோயிலுக்கு போய் 4 மணிக்கு குளிச்சிட்டு போறதுக்காண்டி.
3: ரேடியோ
13: போட்டேன், சிஎம்ஆர் எச்சி தான் போயிட்டு இருந்தது. இப்ப மாத்தி விட்டேன் சேனல்.
3: நல்லது, உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி பாபு. உங்களுக்கு மாவண்ணா கொடுக்கின்றோம்.
13: மாவண்ணா
3: முதல்ல இடம் சொல்லுங்க.
13: இடம், இடம் வந்து மாங்குளம்.
3: பொருள்,
13: பொருள் வந்து மா என்று சொல்லிடுங்க. ஒரு எழுத்துல சொல்லிடுவோமா? இல்ல ரெண்டு மாட்டு கொட்டகை.
3: பாடல்
13: மாம்பூவே சிறுமயிலாவி.
3: நீங்க தான் பெரிய பாடகராஜ்.
13: பாருங்களேன்
3: உங்களுக்குள்ள வந்திருக்குது.
13: மகிழ்ச்சி, நன்றி சோதரி. சந்தியாராயம் போனதுல எனக்கு சேதா போயிட்டு நான் வந்து வண்ண மித்திர கொண்டு
3: நாட்டு
13: பேரே சொல்லுவோம். மாவோ சேதும். பெண் பேர் வந்து மாதுளானி.
3: மிக்க நன்றி உங்களுக்கு.
13: நன்றி சௌரி, சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
14: வணக்கம், இது அருண் கணேசன்.
3: இனிய வணக்கம் அருண் கணேசன். உங்களுக்கு கொடுக்கின்ற எழுத்து ஆனா.
14: ஆனா
3: என்ற குறில்.
14: ஆனால் வந்து
3: இடம்
14: அச்சுவேலி.
3: பொருள்,
14: பொருள் வந்து
3: என்ன பொருள்?
14: அகப்பை.
3: சரி. திரைப்படம்,
14: திரைப்படம் அன்புக்கு நான் அடிமை.
3: திரைப்படம்
14: பாடல் அன்பு மேகமே இங்கு ஓடிவா.
3: ஆண் பெயர்,
14: ஆண் பெயர்
3: அறிவழகன்.
14: பெண் பெயர் அன்னபூரணி.
3: மிக்க நன்றி உங்களுக்கு.
14: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
15: வணக்கம், நார்த்தியார்க்கு எப்படி சுமாரிச்சிருக்கலா?
3: நலமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க ரகு?
15: நலம், நன்றி.
3: உங்களுக்கு நான் கொடுக்கின்ற எழுத்து மூனா.
15: மூனா. மூனால வந்து முதல்ல ஊர் வேண்டுமா?
3: ஆமாம், இடம்.
15: ஊர் வந்து படத்திலிருந்து வருவோம். முதல்வன்.
3: ஆமாம்.
15: ஆண் பெயர் வந்து முத்துக்குமரன். பெண் பெயர் வந்து முத்தாயி.
3: ஆமாம்.
15: பொருள் வந்து முத்து.
3: ஆமாம்.
15: அப்புறம் இடம், இடம் வந்து முத்து. மூணு நிறைய ஊர் இருக்கு. சரியில்லை, வர இல்ல,
3: பிரச்சனை இல்ல.
15: ஓகே, நன்றி.
3: மிக்க நன்றி, மிக்க நன்றி. சந்திப்போம் அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
16: ஓ வணக்கம் சிவபாலன்.
3: இனிய வணக்கம் சிவபாலன். நித்ரியா, நித்ரைக்கு போய் வந்துட்டீங்களா? நித்ரியால எழுந்துட்டீங்களா?
16: இல்ல இல்ல இல்ல,
3: நித்ரை செய்யல என்ன. சரி சரி. உங்களுக்கு நான் கொடுக்கின்ற எழுத்து மூனா.
16: மூனா.
3: மூனா, மு மு.
16: ஓகே. முகமால. பொருள் முத்து.
3: ஆமாம்.
16: படம் முத்தால முத்தல்லவோ.
3: ஆமாம். பாடல்,
16: பழைய படம் பாடல் முல்லை மலர் மேலே மொய்த்து பண்ணு போலே அந்த பாடல்.
3: ஆண் பெயர்,
16: ஆண் பெயர் மூலாவில் ஆ
3: பெண் பெயர்
16: புத்தன் என்று ஆண் பெயர் வைக்கலாம். பெண் பெயர் கடவுள் பெயர் மோபாய்.
3: சரி, மிக்க நன்றி சிவபாலன். உங்களுக்கு
16: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
17: என்ன
3: பொருள்
17: கத்திரிக்காய்?
3: அடுத்தது திரைப்படம்.
17: திரைப்படம் வந்திக்கோட்டை
3: வாலிபன்.
17: மற்றது ஆண் பெயர் வர்ணன். மற்றது வடிவிக்கரசி. வந்தாலே மகராசி படம். வருவாயாவில் முருகா என் மாளிகை வாசலுக்கே பாடல்.
3: மிக்க நன்றி உங்களுக்கு. இது
17: நன்றி.
18: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358
19: KM Business Solutions. Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775.
3: நேரம் இப்பொழுது 2:20. 2:30 உங்களை பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியில் சந்திக்க போகின்றோம். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
1: 416-700-2222
2: தொடர்ந்து நாங்கள் அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் காந்தி.
2: இனிய வணக்கம் காந்தி. உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற எழுத்து ஈனா.
3: நான் வந்துட்டேன் வந்து சாரி.
2: என்ன வந்துட்டீங்க? ஓ, நீங்க முதல் வந்து பங்கு பற்றிட்டீங்க. சரி சரி
3: சரி சரி சரி.
2: மிக்க நன்றி.
3: பிரச்சனை
2: இல்லை, நீங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு இணைந்து கொள்ளலாம். நன்றி உங்க வருகைக்கு. ஆம் நேர்களே, நீங்க பாடல் ஒன்றை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்காக இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு

0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: நேரம் இப்பொழுது பின்னிரவு 2:30. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்ந்து நீங்கள் பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சிக்காக இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலினை நீங்கள் தெரியப்படுத்தலாம். பின்பு உங்களுக்கு பிடித்த பாடல்களுக்கு நீங்கள் விருப்ப வாக்கினை தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. 10 நேயர்கள் வேண்டும் இணைந்திருக்கின்ற நேயர்களை முதல்ல நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அந்த வகையில் முதலாவது நேயர் இப்பொழுது எங்களோடு வணக்கம். வணக்கம் காந்தி. வணக்கம்.
2: வணக்கம் காந்தி.
1: இனிய வணக்கம். சொல்லுங்க என்ன பாடல், எந்த இலக்கம்?
2: எனக்கு 9 நம்பர் இலக்கம்.
1: ஆமாம்.
2: அதுல வந்து இந்த கொம்பரை முக்கன் படத்தில் இந்த ரோஜா ஒண்ணு முத்தங்கிற்கும் நேரம்.
1: ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம். மிக்க நன்றி உங்களுக்கு.
2: நன்றி. வணக்கம். நன்றி.
1: நன்றி. வணக்கம். ஆமாம், அழகான பாடல் ஒன்று. அடுத்தது யாரென்று கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம். இனிய
1: வணக்கம் புவி. சொல்லுங்க இந்த இலக்கம்.
3: இலக்கம் 1.
1: 3.
3: ஓ,
1: 3வது. ஆஹா,
3: தங்கமே தமிழ் பிள்ளை தட்டுப்பாடு.
1: ஆஹா, தமிழுக்கு என்ன தட்டுப்பாடு? ஆமா, தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு. மிக்க நன்றி புவி உங்களுக்கு. ஆமா, அடுத்த நேரங்களோடு இணைகின்றார், அவரை சந்திக்க போகின்றோம். யார் என்று கேட்போமே. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
5: வணக்கம்.
1: இனிய வணக்கம். யார் பேசுறீங்க?
5: உதயன்.
1: உதயன் சொல்லுங்க இந்த இலக்கம்.
5: இலக்கம் 4. பாட்டு வந்து தர்மவர்த்தினி திரைப்படத்திலே அந்த நான்கு இடம் செவ்வந்தி பூ வீது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது.
1: வீட்டுல செவ்வந்தி பூ வச்சுக்கிறீங்க போல. மிக்க நன்றி உங்களுக்கு.
5: நன்றி. நன்றி.
1: வணக்கம். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம் ஜோதி. நான் செல்வி. எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன் செல்வி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நான் நலமா சந்தோஷமா இருக்கேன்.
1: நான்காவது இலக்கம் எடுத்து விட்டார் உதயன்.
6: 5.
1: ஆமாம் இருக்கின்றது.
6: ஓகே, அது வந்து எனக்கு படத்தின் ஆகவும் இல்லை. யார் அந்த நிலவு இந்த கனவு என்று ஒரு பாடல். யார் அவள்? யாரு
1: இந்த நிலவு கனவை கொடுக்குது? நிலவு. மிக்க நன்றி செல்வி. நன்றி. வணக்கம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
7: வணக்கம். நார்த்தியா இருக்கிறது. எப்படி சோமா இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கின்றேன் ரகு. சொல்லுங்க எந்த இலக்கம்?
7: இலக்கம் 1 கொடுங்களேன்.
1: 1.
7: ஆமாம், நான் கேட்கும் இன்று வந்து TM சவுந்தரராஜன் நினைவு நாள். அதனால் அவர் பாடலை கேட்போமே. அதாவது இந்த பாடல் TM சவுந்தரராஜனின் வாழ்நாள் சாதனை பாடல் என்று கூறலாம். கௌரி மனோகரி ராகத்தில் அதாவது இந்த பாடலை இயற்றியது ஒரு இஸ்லாமியர். அது கவி காமு ஷெரீப் என்று கூறுவார்கள். பாடல் வந்து திருவிளையாடல் படம். பாடல் பாட்டும் நானே பாவமும் நானே என்ற ஒரு அருமையான பாடல். கௌரி மனோகரி ராகம்.
1: ஆமாம் ஆமாம். பாட்டும் நானே
7: பாவமும் நானே.
1: நல்ல ஒரு பாடல்.
7: ஆமாம், வாழ்நாள் சாதனை என்று கூறுவார்கள் இந்த பாடலை TM சவுந்தரராஜனுக்கு.
1: ஆமாம் ஆமாம். நாங்கள் நினைவு கூர்ந்து கொள்வோம். மிக்க நன்றி ரகு உங்களுக்கு.
7: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் சுந்தரி.
1: இனிய வணக்கம் சுந்தரி. சொல்லுங்க எந்த இலக்கம்?
8: 4.
1: 4 இல்லை. 2. 6, 7, 8, 10.
8: 2 நம்பர்.
1: 2.
8: அமுதமலை புலி முழு நிலவிலே.
1: எல்லாரும் நிலா பாட்டு தான் விருப்பம் உங்களுக்கு. என்ன
8: அமுதமலை? நல்ல பாட்டுக்கான நாள் கேட்கிற பாட்டு.
1: அமுதமலை பொலி முழு நிலவில்
8: ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நினைந்ததே.
1: மீதிய சொல்லுங்க. அடடான்னு நான் சொல்லிட்டேன்.
8: சரி, ஜீவன்களும் ரசித்திடும்.
1: சரி சரி. மிக்க நன்றி உங்களுக்கு.
8: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். இப்பொழுது நாங்கள் அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம், நான் பிரம்சன்லேருந்து சிவா அழைக்கிறேன்.
1: இனிய வணக்கம் சிவா, எப்படி இருக்கிறீங்க?
9: நல்ல சிவா, நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். இன்னொரு மணி
1: அப்படியா? சரி, உங்க வருகைக்கு நன்றி. 6, 7, 8, 10
9: ஓகே. 6வது இலக்கத்துல நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.
1: யார வாழ்த்துறீங்க?
9: என்னுடைய
1: வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
9: நன்றி.
1: நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி உங்களுக்கு சிவா.
9: நன்றி ஜோதி,
1: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
10: படம் வந்து பட்டாங்கட்டி பைரவன், பாட்டு வந்து எங்கெங்க செல்லும் என்னென்னங்கள். அந்த பாட்டு
1: எங்கெங்க செல்லும் என்னென்னங்கள், எங்க தாயகத்துக்கு போதா?
10: அப்படிதான்.
1: எங்கெங்கோ செல்லும். மிக்க நன்றி.
10: நன்றி,
1: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.

0: ஜொலிக்க வந்த மான்குட்டி
1: சிவப்பு மூக்குத்தி போட்டிருக்குதா?
0: மான்குட்டி நிற்குத,
1: மூக்குத்தியும் போட்டுக்கொண்டு.
0: நன்றி.
1: ஆமாம், மிக்க நன்றி. இன்னும் ஒரு நேர் வேண்டும். இருந்து நேர்கள் சென்று விட்டீர்கள். 10வது இலக்கம் இருக்கின்றது. இணைந்து சிறப்பிக்கலாம். பாடலை தொடர்ந்து பேசுவோம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகே ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: Everything okay? No problem, Dijanam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing jayda.

0: அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844. ஸ்காப்ரோ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
1: நேர்கள் இணைந்திருப்பது பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. 10வது இலக்கத்திலே நான் உங்களுக்காக ஒரு பாடலை கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த பாடல்களை தருகின்றோம். உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இருக்கின்றனவா என்று சொல்லி பார்த்து உங்களுக்கு பிடித்த பாடல்களுக்கு நீங்கள் விருப்ப வாக்கினை தெரிவிக்கலாம். முதலாவது பாடல் பாட்டும் நானே பாவமும் நானே. இரண்டாவது பாடல் அமுதமலை பொழியும் முழு நிலவிலே. மூன்றாவது தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. அடுத்து நான்காவது பாடல் நான் தேடும் செவ்வந்தி போவிது. அடுத்து ஐந்தாவது யார் அந்த நிலவு என் இந்த கனவு. ஆறாவது பாடல் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். ஏழாவது பாடல் எல்லோரும் நல்லவரே அதிலிருந்து சிவப்பு கல்லு மூக்குத்தி. எட்டாவது பாடல் எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள். ஒன்பதாவது பாடல் ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம். பத்தாவது பாடல் நிலா காயுது நேரம் நல்ல நேரம். பார்க்கலாம் இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கின்றன. இந்த சிறப்பிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055.
2: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: அப்படியே எல்லோரும் ஓடோடி வந்து விருப்ப வாக்கினை தெரிவித்து விட்டு செல்லலாம். எங்களோடு இணைந்திருக்கின்ற நேயர்கள் வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி, நான் மதன் கவிக்கின்றேன்.
1: இனிய வணக்கம் மதன், சொல்லுங்கள்.
3: எல்லாமே நல்ல பாடல்கள். எனக்கு பிடித்தது 7-1, மற்றது 10.
1: 7-1-10, மிக்க நன்றி மதன்.
3: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
1: அடுத்த நேரே சந்திக்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ஜோதி, நான் புவி.
1: இனிய வணக்கம் புவி.
4: இலக்கம் 2-4-5.
1: ஆமாம்.
4: 7-8.
1: 7-1.
4: நன்றி வணக்கம்.
5: வணக்கம் சுந்தரி.
1: இனிய வணக்கம் சுந்தரி.
5: இந்த பாட்டை தவிர்த்து மற்ற எல்லா பாட்டுக்கும்
1: உங்களுடைய பாடல்
5: அமுதமலை பொழியும்
1: அமுதமலை. ஆமாம் ஆமாம், அமுதமலை பொழிகிறதா ஒழிய ஒரே மலையாத்தான் இருக்கு சுந்தரி. இதை விட நீங்க ஸ்ரீலங்காவில நின்றுருக்கலாம். உங்களுக்கு மீண்டும் பேசுவோம்.
5: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
6: இனிய
1: வணக்கம் பவன், சொல்லுங்கள்.
6: இந்திய தவிர மற்ற எல்லாரும் போடுவேன்.
1: 9 உங்களுடையது. 8வது பாடல். மிக்க நன்றி பவன். நன்றி வணக்கம். அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்
7: ஜோதி, நான் செல்வி.
1: இனிய வணக்கம் செல்வி, சொல்லுங்கள்.
7: எனக்கு 5வது பாடலை தவிர்த்து எல்லா பாடல்களுக்கும்
1: மிக்க நன்றி.
7: நன்றி
1: உங்களுக்கு, மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த நேரங்களோடு வணக்கம். நீங்க முன்னர் வந்து நின்றுட்டு அப்படியே பொறுமை இழந்துட்டீங்க போல.
8: இல்ல இல்ல, கடைசி நேர் தான் உங்களோட இருந்தவர். அப்ப நான் அவருக்கு
1: நீங்க
8: நன்றி, வணக்கம். நன்றி,
1: நன்றி, நன்றி. உங்களுக்கு அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
9: வணக்கம் காந்தி.
1: காந்தி சொல்லுங்கள்.
9: 8, 10, 5, 2, 6.
1: நிறைவுக்கு கொண்டு வர போகின்றோம். இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் நன்றி. இந்த நேரத்திலையும் நீங்க நித்திரையை தியாகம் செய்து நிகழ்ச்சிக்காக இணைந்து கொள்பவர்களும் இருக்கிறீங்க, அதே நேரம் வேலையில் நின்று இணைந்து கொண்டு சிறப்பிப்பவர்களும் இருக்கிறீங்க. எல்லாருக்குமே மிகுந்த நன்றி. ஒரே ஒரு நேயர் ஓடி வந்திருக்கின்றார், அவரையும் சந்தித்து விட்டு நிறைவுக்கு கொண்டு வரலாம். வணக்கம்.
10: வணக்கம். நாத்தியார் கிரகு, வாக்கு சாவடி மூடாததற்கு நன்றி. அனைத்து பாடல்களுக்கும் எனது வாக்குகள் எனது ஒன்றை தவிர.
1: மிக்க நன்றி ரகு, உங்களுக்கு
10: நன்றி. வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
10: ஆமா,
1: வணக்கம்.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நேரம் இப்பொழுது 2:48. தொடர்ந்து ஒரு பாடலை வழங்கிக் கொண்டு உங்களுடைய பாடல்களை உங்க வாக்குகளின் அடிப்படையிலே வரிசைப்படுத்த போன்றோம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை சஞ்ஞானியோடு எஸ் ஜானகி பாடியிருக்கின்றார்.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் இந்த
2: சிங்கராஜனான
3: ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
4: இங்கு குட்டி
3: ஆண்ட்ரியா
4: சொல்றேன்
3: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca
5: பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சிறப்பித்த நேயர்களுக்கு மீண்டும் நன்றி. உங்கள் வாக்குகளின் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது பாடல்களை வரிசைப்படுத்த போகின்றோம். அந்த வகையிலே இரண்டு பாடல்கள் சம அளவான வாக்குகளோடு முதலாவது இடத்தில் இருக்கின்றன. அந்த பாடல்களை தொடர்ந்து தருகின்றோம். முதலில் உங்களுக்கு எஸ்பிபி அவர்களோடு ஜானகி இணைந்து பாடிய பாடல் வருகின்றது. எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் என்ற பாடல்.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வேக்யூம் இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.

புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000-க்கும் மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ் ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: அதுக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 3:14. மன்னிக்க வேண்டும், இந்த பாடல் அல்ல, நான் தேடும் செவ்வந்தி பூவிது அந்த பாடல். விளம்பரங்களை தொடர்ந்து வரப்போன்றது.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365, அஜிந்தன் தவராஜா.
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும். தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைகோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIGO.

நேர்கள் இணைந்திருப்பது பத்துக்குள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியோடு. தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். இசைஞானி அவர்களோடு ஜனகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். தொடர்ந்து வருகின்றது எல்லோரும் நல்லவரே திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடல்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: நேரம் இப்பொழுது 3:24. 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். 5 மணிக்கு பிரதான செய்தி அறிக்கையும் இடம்பெறும். தொடர்ந்து வருகின்ற பாடலை SPB மற்றும் ஜானகி குழுவினர் பாடியிருக்கின்றார்கள்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோர்டன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோர்டன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
4: பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 3:30. தொடர்ந்து வருகின்றது மறுபடியும் திரைப்படத்திலிருந்து SPB பாடிய பாடல்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: நேரம் இப்பொழுது 3:37 நிமிடம்.

உள்ளே பாடல் ஒன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து வருகின்ற பாடல் டூயட் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் பி சுசீலா இருவரும் இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வைரமுத்துவின் வரிகளிலே.

நேரம் இப்பொழுது 3:50 உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் மறுபடியும் கேட்டு மகிழலாம். ஒலிதா அந்த பாடலை எஸ்பிபி மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருந்தார்கள். 10 பாடல்களும் சிறப்பான பாடல்கள், அதிலே 9 பாடல்கள் ஒலிபரப்பாகிவிட்டன. மற்றும் ஒரு பாடலஞ்சி இருக்கின்றது, இப்பொழுது அந்த பாடலை தருகின்றோம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கின்றார்.

ஜும்மக்கு ஜான ஜும்மக்கு ஜும்மக்கு தின்தா தின்தா ஆ ஜும்மக்கு தின்தா இந்த சரி.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: நேரம் இப்பொழுது 4:01. செய்தி சுருக்கம். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று கூறும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? இது சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக அமைந்துள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பொங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்ட மரண தண்டனை கைதி ஒருவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்குள் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை இயல்பானதாக பார்க்க வேண்டும் என தெரிவித்த சரத்குமார் ஈரானில் போர் நிறுத்தம் நடந்தாலும் இயல்பு நிலை திரும்ப 6-7 மாதங்களாகும் என்ற உண்மையை மனதில் வைத்துக் கொண்டு இதனை குற்றம் சாட்டாமல் இன்று நடக்கும் இயல்பான சம்பவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மே மாதம் 26 சீனா நடத்தும் ஐநா பாதுகாப்பு சபையின் உயர்மட்ட கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜி கனடாவிற்கு வருகை தர உள்ளார் என சீன அரசின் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஈரானில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடந்ததாக கூறப்படும் ஆட்சி கவிழ்ப்பு சதித்திட்டம் தொடர்பாக குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஆயுதம் ஏந்திய தலைவரான அப்பாஸ் அக்பரியை ஈரான் அதிகாரிகள் தூக்கிலிட்டதாக அந்நாட்டின் டஸ்னிம் செய்தி சேவை தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: இனிமை இளமை புதுமை என்றும் உங்களுடன் உங்கள் CMR தமிழ் FM.

0: 101.3 FM. மீண்டும் மற்றவோர் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை இந்த பகுதியில் நீங்கள் கேட்டு மகிழலாம். அம்நேயர்களே, இன்றைய நாள் மே மாதம் 25 திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பு சேர்க்கக்கூடிய சிறப்புகளோடு அமையக்கூடிய ஒரு நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்றும் வாழ்த்திக் கொண்டு முதலாவது நேரில் நாங்கள் இப்பொழுது சந்திக்கப் போகின்றோம். வணக்கம். இனிய வணக்கம். இது என்ன சொல்லுங்க,
1: ரோஜா படத்துல இருந்து ருக்மணி ருக்மணி அக்கம் பக்கம் என்ன சத்தம் அந்த பாடல் கேட்கலாமா?
0: கண்டிப்பாக, சமைக்கிறாங்க போல இருக்குது. பாடல் வரப்போனது மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
2: ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் எந்த சத்தம், காது ரெண்டும் கூசும் தடி கண்டுபிடி என்ன சத்தம்,

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது
1: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 4164892000 விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜேதுர்கா தேவஸ்தானம், 18/8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, ஏசியன்ஸ் Mega Sale.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
5: நேரம் இப்பொழுது 4:12. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
6: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: நலமாக இருக்கிறேன். யார் பேசுகின்றீர்க?
6: நான் எனக்கு வந்து இளமை ஊழலாளி படத்திலிருந்து ஒரே நாள் பாடல்களுக்கலாமா?
5: கண்டிப்பா கேட்கலாம். மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம்.
6: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
5: நன்றி வணக்கம். ஒலிக்கின்ற இந்த பாடலை SPB அவர்களோடு வாணி ஜெயராமன் இணைந்து பாடியிருக்கிறார்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: Everything okay, no problem.
4: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
5: 6,000 வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
6: ஆயிஷா சில்க், 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000+ மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ் ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116. பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
7: எங்கும் எங்கும் எதிலும் எதிலும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் எஃப்எம் 101.3.
0: நேரம் இப்பொழுது 4:19. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
8: அதிகாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: அதிகாலை வணக்கம் ரமேஷ், நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லது, நல்ல ஒரு நாளாக எல்லாருக்கும் அமையட்டும். சொல்லுங்க, என்ன பாடல்?
8: பாடல் வந்து ரெட் படத்துல இருந்து ஒல்லி குச்சி உடம்புக்காரி ஒட்டி கெட்ட உடம்புக்காரிங்க பாடல்.
0: சரி சரி, அந்த பாடல் வரப்போனது. மிக்க நன்றி உங்களுக்கு.
8: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை கே கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடி இருக்கின்றார்கள்.

0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: நேரம் இப்பொழுது 4:26. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: இனிய அதிகாலை வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
2: நான் பவி கதைக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன் பவி. நீங்க எப்படி இருக்கிறீங்க? வேலைக்கு போய் கொண்டிருக்கிறீங்களா? நல்லது. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
2: இன்னைக்கு நினைத்தால இனிக்கும் படத்துல இருந்து இனிமை நிறைந்த உலகம் அந்த பாட்டு.
1: எதுக்கு கவலை என்று சொல்ல போறீங்க? ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அந்த பாடலை தரப்போகின்றேன். மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி. நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
4: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
4: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
3: 416-271-5992.
4: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ். 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர். 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ். கிளிக்கூட் CA.

0: வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் ரகங்கள் அழகே தானங்கள் சுகமே பாடல்கள் செருங்கொங்கள்

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: நேரம் இப்பொழுது 4:36. அடுத்த நேரம் எங்களோடு. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
3: உதயன்.
2: இனிய வணக்கம் உதயன், சொல்லுங்க.
3: வணக்கம். எனக்கு இந்த பாஞ்சரங்குறிச்சி திரைப்படத்தில இருந்து சுவன் பாடின பாட்டு ஆத்தோரம் தோப்புக்குள்ளே அந்த சாங், அந்த பாடல்
2: கண்டிப்பா கண்டிப்பா பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.
3: நன்றி. நன்றி.
2: நன்றி. வணக்கம்.

0: 43 நிமிடம் அடுத்த நேரே சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் தீபி.
0: இனிய வணக்கம் புவி. சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: கொஞ்சலங்கை படத்துல இருந்து சிங்காலவேலி நீ தேவா அந்த பாடல்.
0: மயமா இருக்கிறீங்க காலையில?
1: காலையில பக்தியா இருக்க வேணும்.
0: கண்டிப்பா ஆமா. மிக்க நன்றி புவி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த நேரையும் நாங்கள் தொடர்ந்து சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் ராம் கதைக்கிறேன்.
0: இனிய வணக்கம் ராம், சொல்லுங்க என்ன பாடல்?
2: நான் மிராக்கள் ரீஜமாகற படத்திலிருந்து இலக்கணம் மாறுமோ அந்த பாட்டு.
0: இலக்கணம், இது தொல்காப்பியமா? நல்ல ஒரு பாடல் அந்த பாடலும் கூட. மிக்க நன்றி.
2: நன்றி,
0: வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
3: வணக்கம் காந்தி.
0: இனிய வணக்கம் காந்தி. நீங்க என்ன பாடல் கொண்டு வர போறீங்க?
3: என் புருஷர் குழந்தை மாதிரி
0: போச்சுது.
3: சரி, அதுல இந்த பட்டாம்பூச்சி புடவை கட்டி.
0: ஆஹா, சரி சரி. மிக்க நன்றி உங்களுக்கும். விளம்பரங்களை தொடர்ந்து அந்த பாடல்களை தரப்போகின்றோம்.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
6: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்கமே பாக்குறேன்.
7: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். நீங்களே
6: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
10: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
9: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
10: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
10: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 416-834-2266.
10: Jewelers.
0: ஒலிக்கின்ற இந்த பாடல் கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல். இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

எம் சலங்கை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். எனும் இரண்டு பாடல்கள் எஞ்சி இருக்கின்றன. நிழல் நிஜமாகின்றது திரைப்படத்திலிருந்து வருகின்றது அடுத்த பாடல்.

நேரம் இப்பொழுது 4:54. நல்லது நேர்களே ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு அடுத்த பாடலிலும் சில வரிகளை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம், இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். உங்களோடு தொடர்ந்து ராம்பிரசன் இணைந்து சிறப்பிப்பார். மீண்டும் சந்திப்போம்.

நன்றி ஜோதி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. காலை ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. வானலைகள் உங்களுடன், உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். 40 நாடுகளுக்கான இலங்கையின் இலவச சுற்றுலா விசா திட்டம் இன்று அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறியுள்ளது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில் வேகம் குறையவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். காசாவுக்கு சென்று கொண்டிருந்த உதவி படகு குழுவைச் சேர்ந்த 3 ஆர்வலர்கள் சர்வதேச கடல் பகுதியில் இஸ்ரேலிய படைகளினால் வழிமறைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வான்கோரில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு அவர்கள் திரும்பியுள்ளனர். ஹோமூஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்வதே அமெரிக்காவுக்கு மிக குறைந்த செலவை கொடுக்கும் தெரிவாகும் என்று ஈரானின் ஆன்மீக தலைவரின் ராணுவ ஆலோசகர் மொஹ்சென் டேசாய் தெரிவித்திருக்கின்றாா்.

0: இலங்கை செய்திகள்.
1: 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்வதற்கான இலவச விசா வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமுல்படுத்தப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. குடிவரவு விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்ற நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள வெளிநாட்டு பிரஜைகள் இரட்டை நுழைவு அனுமதியோடு 30 நாட்களுக்கு செல்லுபடியாகும் ETA எனப்படும் இலவச இலர்திருநியல் பயண அங்கீகாரத்தை பெற முடியும் என்று குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஐ சமிந்த பத்ரிராஜா தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா, கனடா, ஐக்கிய ராஜ்யம், ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாந்து, பெல்ஜியம், ஸ்பெயின், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, ஸ்வீடன், நோர்வே, பின்லாந்து, டென்மார்க், போலந்து, செக் குடியரசு, பெலாரஸ், ரஷ்யா, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, பாகிஸ்தான், நேபாளம், கசகஸ்தான், இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஒமான், பஹ்ரைன், குவைத் ஆகிய நாடுகளின் பிரஜைகளுக்கே இந்த விசேட திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாலத்தீவு, ஷீஷெல்ஸ் மற்றும் சிங்கப்பூர் நாட்டினர் ETA செயலாக்கத்தை தொடர்ந்து கட்டணமின்றி பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப 30 நாள் காலத்துக்கு பிறகும் இலங்கையில் தங்கியிருக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி விசா நீடிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்று குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தங்கப்பிடக் கடன்களுக்கு அதிகபட்ச கடன் மதிப்பு வீதத்தை 70% கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நிதித் தொகுதியின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த புதிய கட்டளை இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இதன்படி உரிமம் பெற்ற அனைத்து வர்த்தக வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்கப்பிணையின் அடிப்படையில் வழங்கும் கடன்கள் அதன் மதிப்பில் 70% தாண்டாதிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த உத்தரவு அடகு வைப்பு வசதிகள், தங்க கடன்கள் உட்பட்ட அனைத்து வகையான தங்க பிணைக்கடன்களுக்கும் பொருந்தும் என்று மத்திய வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறியுள்ளது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு நாடாளுமன்ற விசேட குழு இன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியமான அறிகுறிகள் காணப்படுவதில்லை என்றும் டெல்வின் சில்வாவின் கருத்து முறையற்றது என்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் தெரிவித்தார். 2025 மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக கூறியே ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தார் என்றும் அந்த ஆண்டில் தேர்தலை நடத்த முடியவில்லை என்று கூறிய அவர் 2026 தேர்தலை நடத்துவதாக பின்னர் குறிப்பிட்டார் என்றும் இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவே மாகாண சபை தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். யுத்தம் முடிவடைந்தவுடன் நடத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல் இன்னும் நடத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கு 2029 மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இலங்கையின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தியுள்ளதோடு பொதுமக்களின் நம்பிக்கையையும் அதிகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர் தவறான முடிவுகளினால் இலங்கை இதற்கு முன்னர் திசையற்றதாக மாறியிருந்ததாகவும் ஆனால் தற்போதைய நிர்வாகம் அந்த நிலையை மாற்றியுள்ளதாகவும் வலியுறுத்தினார். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களின் ஆதரவு இலங்கை தனது வரலாற்றிலேயே மிக உயர்ந்த வெளிநாட்டுத் தொழிலாளர் பணப்பரிமாற்றத்தை பதிவு செய்ய பங்களிப்பு செய்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
0: இந்திய செய்திகள்.
1: மத்திய இடைநிலை கல்வி வாரிய இணையதளத்தில் குளறுபடிகள் தொடரும் நிலையில் இணைய தொழில்நுட்ப குளார்களை சரிசெய்ய சென்னை ITT வல்லுநர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தவறாக பெறப்பட்ட கட்டணங்கள் திரும்ப வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. CBSE 12 பொதுத் தேர்வில் OSM முறையில் திருத்தம் செய்ததன் காரணமாக எதிர்பார்த்ததை விட குறைவாக மதிப்பெண் வழங்கப்பட்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அதனால் மறு மதிப்பீடு செய்வதற்கு ஏதுவாக விடைத்தாள் நகல் பெறும் கட்டணத்தை ஒன்றிய கல்வி அமைச்சகம் குறைத்திருக்கின்றது. விடைத்தாளை சரிபார்க்கவும் மறுமதிப்பீடு செய்யவும் இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் சிபிஎஸ்இ இணையதளத்தில் விண்ணப்பிக்க முயற்சித்ததால் கடந்த சில நாட்களாக இணையதளத்தில் குளறுபடி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பணம் செலுத்துவதிலும் ஏராளமான பிரச்சினைகள் இருந்துள்ளன. இந்த தொழில்நுட்ப குளறுபடிகளினால் மாணவர்கள் விடைத்தாள் நகல் பெறும் வாய்ப்பை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவே சனிக்கிழமையே விடைத்தாள் பெறுவதற்கான இறுதி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று வரை அது நீடிக்கப்பட்டது. இந்த சூழலில் சிபிஎஸ்இ வெளியிட்ட அறிக்கையில் மே 21-22 மாணவர்கள் ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்களுக்கு விண்ணப்பித்தபொழுது சில தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக சில சமயங்களில் தவறான கட்டண பிடித்தம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில் வேகம் குறையவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் அவர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் இந்தியா அமெரிக்கா உறவுகள் வேகம் குறையவில்லை என்றும் வரும் ஆண்டுகளில் இந்த உறவுகள் இன்னமும் வலுப்பெறும் என்றும் தெரிவித்தார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நிலுவையில் உள்ள வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய உலகளாவிய பிரச்சினைகளிலும் இருதரப்பினரும் வியூக ரீதியாக ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கின்றனர். மேற்காசிய மோதல் குறித்த கலந்தாய்வுகள் அடங்கிய கூட்டத்திற்கு பிறகு பேசியிருக்கின்ற மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் மேற்காசியா, இந்தியா துணைக்கண்டம் மற்றும் கிழக்காசியாவின் நிலைமை குறித்து தாம் விவாதித்ததாகவும் இந்தியா தடையற்ற கடல்சார் வர்த்தகத்தை ஆதரிக்கின்றது என்றும் கூறினார். டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் கொண்டு வந்த விசா மற்றும் குடிவரவு கொள்கை மாற்றங்கள் குறித்து அமெரிக்க அமைச்சர் மார்க்கோ ரூபியோவிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கவலை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
0: கனேடிய செய்திகள்.
1: இந்திய பிரதிநிதிகள் குழு ஒன்று வர்த்தகம் மற்றும் முதலீடு குறித்து கலந்துரையாட இன்று கனடாவுக்கு வருகை தருகின்றது. இன்று முதல் புதன்வரை கனடா பயணத்தின்போது இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுடன் சுரங்கம், எரிசக்தி, வாகன உற்பத்தி மற்றும் விண்வெளி துறைகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மூத்த வணிக பிரதிநிதிகள் உடன் வருவார்கள் என்று அவரது அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவித்துள்ளது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் கூட்டாண்மை ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடரவும் புதிய வாய்ப்புகளை ஆராய கோயல் கனடாவின் சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சர் மனிந்த சித்துவை சந்திக்க இருக்கின்றார். அத்துடன் பிரதமர் மாகாணி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோரையும் முன்னணி நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதியங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் கோயல் சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. காசாவுக்கு சென்று கொண்டிருந்த நிவாரண உதவி படகு குழுவைச் சேர்ந்த 3 ஆர்வலர்கள் சர்வதேச கடல் பகுதியில் இஸ்ரேலிய படைகளினால் வழிமறைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் வான்கூவரில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் தாங்கள் 4 நாட்கள் தொடர்ச்சியான அடிகளையும் சித்திரவதைகளையும் சந்தித்ததாக தெரிவித்திருக்கிறார். செபஸ்டியன் டோ, மைக்கேல் பிரான்ஸ் மற்றும் மேரி கிரேஸ் மேத்திசன் ஆகியோரே வீடு திரும்பியிருக்கின்றனர். நேற்றைய தினம் 100 ஆதரவாளர்கள், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டு அவர்களை வரவேற்றனர். வான்கூரைச் சேர்ந்த டோ மத்திய தரைக்கடலின் நடுவில் இஸ்ரேலிய படைகளினால் தங்கள் படகு குழு கடத்தப்பட்டதாகவும் அவர்கள் ஒவ்வொருவரும் சிறைக்கப்பல்களில் இழுத்துச் செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாகவும் கூறினார். அந்த சித்திரவதையினால் தனது உடலில் பல காயங்களும் தீக்காயங்களும் துப்பாக்கி அல்லது ஸ்டாட்கன் மூலம் தாக்கப்படும் பொழுது தோளில் ஏற்படும் காயங்களும் சிராய்ப்புகளும் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பலர் இதைவிட மோசமாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தனது சிறைக்கப்பலில் மட்டும் 30 மேற்பட்டவர்களுக்கு விலா எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அடுத்தது என்ன நடக்கப் போகின்றது என்பது பற்றியோ, அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுவது என்பது பற்றியோ இவருக்கு ஒருவருக்கும் பேசிக்கொள்ள முடியாத நிலையில் தாங்கள் இருந்ததாக அந்த வாய்ப்பும் அரிதாக கிடைத்ததாகவும் டோ தெரிவித்தார். இஸ்ரேலிய சிறை அதிகாரிகள் இந்த துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கின்றனர்.
0: உலகச் செய்திகள்.
1: ஹோமூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் தனது அணுசக்தி திட்டம் குறித்து அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கும் ஈரானின் விருப்பம் தொடர்பான ஒரு வலுவான முன்மொழிவு தற்பொழுது விவாதிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். தனது இந்திய பயணத்தின் போது பேசிய ரூபியோ, இந்த முன்மொழிவானது ஹோமூஸ் நீரிணையை திறந்து அணுசக்தி விவகாரங்கள் குறித்து மிகவும் உண்மையான முக்கியமான காலவரைக்கு உட்பட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான ஈரானின் திறனை உள்ளடக்கியது என்று தெரிவித்தார். மேலும் இதை தாம் வெற்றிகரமாக நிறைவேற்றுவோம் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். தாங்கள் இதுகுறித்து விவாதித்த ஒவ்வொரு நாடும் இது மிகவும் நியாயமானது மட்டுமல்ல, உலகம் செய்து முடிக்க வேண்டிய சரியான காரியம் என்பதனையும் புரிந்து கொண்டிருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் டெஹ்ரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை அவசரப்படுத்த முற்படவில்லை என்பதனையும் ரூபியோ மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். ஹோமூஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்வதே அமெரிக்காவுக்கு மிக குறைந்த செலவை கொடுக்கும் தெரிவாகும் என்று ஈரானின் ஆன்மீகத் தலைவரின் ராணுவ ஆலோசகர் மொஹ்சென் ரெசாய் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் டஸ்னிம் செய்தி சேவைக்கு கருத்து தெரிவித்திருக்கின்ற அவர், ஹோமூஸ் நீரிணை மீதான தனது இறையாண்மைக்கு ஈரானிடம் வலுவான சட்ட மற்றும் பாதுகாப்பு ரீதியிலான காரணங்கள் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானின் இந்த மேலாண்மை என்பது சுதந்திரமான வர்த்தகத்தை தடுப்பதற்கானது அல்ல என்றும், மாறாக பாதுகாப்பற்ற நிலைமையையும் ராணுவ பிரச்சாரங்களையும் தடுப்பதற்காகவே ஆகும் என்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் முன்னாள் தளபதியான மொஹ்சென் ரெசாய் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து போர் நீடிக்குமாயின் அது அமெரிக்க பொருளாதாரத்தையும் அந்த நாட்டு மக்களையும் அழிவின் விளிம்புக்கு இட்டுச் செல்லும் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார். எனவே ஈரான் முன்மொழிந்திருக்கின்ற நியாயமான பேச்சுவார்த்தை மேசையை ஏற்றுக்கொள்வதே அமெரிக்காவுக்கு மிக குறைந்த செலவை கொண்ட வழியாகும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 40 நாடுகளுக்கான இலங்கையின் இலவச சுற்றுலா விசா திட்டம் இன்று அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்காக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறியிருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில் வேகம் குறையவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். காசாவுக்கு சென்று கொண்டிருந்த உதவி படகு குழுவைச் சேர்ந்த 3 ஆர்வலர்கள் சர்வதேச கடல் பகுதியில் இஸ்ரேலிய படைகளினால் வழிமறைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வான்கோரில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றனர். ஹோமூஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்வதே அமெரிக்காவுக்கு மிக குறைந்த செலவை கொடுக்கும் தெரிவாகும் என்று ஈரானின் ஆன்மீகத் தலைவரின் ராணுவ ஆலோசகர் மொஹ்சென் ரெசாய் தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 4162 4662. உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
1: 4162 6 8 0 1 5 5 4 1 6 2 6 8 0 1 5 5. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் அத்துடன் ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், பிடிசி லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல், அக்கவுண்டிங் சர்வீசஸ், அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், பிஆர், சிட்டிசன்ஷிப், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க் www.kmbusiness.ca 6475221775
2: மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: நேரம் அதிகாலை 5:19 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து நேர்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

திரையோசை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலி தோய்ந்த பாடல் கிருஷ்ணராஜ் பாடிய கிறிஸ்தவ கீதம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிப்பது ஷாகுல் ஹமீத் பாடும் இஸ்லாமிய கீதம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 நேரம் அதிகாலை 5:36. 6 மணிக்கு CMR தமிழ் FM அலைகளில் நீங்கள் புத்தம் புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
3: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

வளமையையும் வறுமையையும் வெளியே சொல்லலாமா? எத்தனையோ அம்சங்கள் நம்மை மதிப்பிட உதவினாலும் பணம்தான் அதில் இப்போது பிரதானமாக இருக்கிறது. காரணம், மக்களின் பார்வையில் இருக்கின்ற பிரச்சினை. இந்த மோசமான போக்கால் பணத்தால் தான் நமக்கு மதிப்பு என்று ஆகிவிட்ட பிறகு வளமையை சற்று வெளியே பரப்புவதற்கு தயங்க வேண்டியது இல்லை. ஆனால் அது பிரஸ்தாபமாகவோ தம்பட்டமாகவோ பிறருக்கு படக்கூடாது. அதாவது இயல்பாக இருக்க வேண்டும். வாய்ப்பு வரம்பரை பொறுமையோடு காத்திருந்து வளமையை சொல்லலாம், திணிக்க கூடாது. வேறு வகையில் சொல்ல வேண்டும் என்றால், சந்தர்ப்பங்களுக்காக காத்திருக்க வேண்டும். வளமையை சொல்லும் போது முகத்தில் பெருமை உணர்வோடு பேசக்கூடாது. இயற்கையாக பேசுவது போலத்தான் சொல்ல வேண்டும். நம் வளமையை பற்றி யாராவது உயர்வாக சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று மறுக்காமல் அதை ஏற்பது போல் ஒரு புன்னகையை உதிர்க்க வேண்டும். சிலர் மிக நெருங்கிய வட்டத்தைச் சேர்ந்தவர்களிடம் வளமையை பற்றி சொல்லிக்கொண்டு

0: பட்டு சாவார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நண்பரே அல்லது தோழியை சந்திக்கின்றீர்கள். ஆரோக்கியமாக இருக்கின்றீர்களா, வசதியாக இருக்கின்றீர்களா? இவைதாம் முதலில் அலசப்படும் விஷயங்கள். என்ன சொல்வது, முதல் வேலை புலம்பக்கூடாது. தேவை என்பது எவ்வளவு வளர்ந்தவர்களுக்கும் இருக்கிறது, அளவுதான் வித்தியாசம். எனவே மன நிறைவோடு தான் பேச வேண்டும். ஏதோ பிரமாதமாக இல்லை என்றாலும் ஓரளவு வசதியோடு இருக்கின்றேன் என்கின்ற தொழிலில் தான் வர வேண்டும், வேறு அல்ல. வலிமையை சொன்னால் பெருமையாக இருக்கும் தான், ஆனால் அதே நேரத்தில் அது நமக்கு வினையாகவும் பெறலாம். வறுமையை சொன்னால் கேவலம் என்று சிலர் நினைக்கலாம். அது நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நாம் ஏற்படுத்தும் களமாகவும் அமைவது உண்டு. ஆக எப்படி அப்படி என்று இரு பக்கமும் திரும்பும் இந்த விஷயத்தில் இரு முக்கியமான விஷயங்களுக்கு தான் நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். அதாவது யாரிடம் சொல்கின்றோம் மற்றும் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்கின்றோம் என்பதே அவை. வளமையையும் வறுமையையும் வெளியே சொல்லலாமா? நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மறந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.
1: காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு பண்ணும் கொட்டு மணி மணி, காசு பண்ணா கொட்டு.

0: நேர்மதிகாலை 5:42 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை ஒலிபரப்பில் வைகரை வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. ஆங்காங்கே மலைத்தூரர்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 13°C. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 10 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 23°C. குறைந்த வெப்பநிலை 14°C. நாளை தினம் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். நாளை அதிகூடிய வெப்பநிலை 28°C. குறைந்த வெப்பநிலை 17°C.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-6-7-7-2-7-2-0-0.
3: மிசிசாகா பிராம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்ப்டனில் பிராம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல் 299 டாலருக்கு கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், 299 டாலருக்கு 6 கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், 699 டாலருக்கு சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

வைகரை வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று பிறந்தநாள் திருமணாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவியை நேர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம்.

இனிய உற்சாகம் தரும் வேளையில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்துவிளங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இரவினை பிரார்த்திக்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாகத்தில் தற்பொழுது வெப்பநிலை 13 செல்சியஸாக உள்ளது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் அதிகூடி வெப்பநிலை 23 செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 14 செல்சியஸ். இன்று நாள் முழுக்க சூரிய வெளிச்சத்தோடு முகில்கூட்டம் நிறைந்து காணப்படும்.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். மே 18 பத்திரமுல ராணுவ நினைவு தூபி வளாகத்தில் காவல்துறையின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க சென்ற விமல் வீரவங்ச இன்று திங்கட்கிழமை காலை தலங்கம காவல் நிலையத்தில் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டிருக்கின்ற நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 326 ரூபாய் 1% என்றும் விற்பனை பெறுமதி 336 ரூபாய் 42% பதிவாகியுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளிலும் இருந்து மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதனால் பொதுமக்கள் தத்தமது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டணத்தளமான கோபே அறிமுகப்படுத்தப்பட்டு சில மாதங்களிலேயே அதன் ஊடாக 3.86 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் போலியான வாக்குமூலத்தின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சலே என்று குறிப்பிடுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை பொதுஜன பெருமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் செய்தியாளர் சந்திப்பு நடத்த முடியாத முதல்வர்தான் தமக்கு வாய்த்திருக்கின்றார் என்றும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அரசியலில் மட்டுமே ஆளும் கட்சி ஈடுபடுகின்றது என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கின்றார். தூத்துக்குடி மாணவியொருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கின் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நபருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் 66 பேருக்கு பத்ம விருதுகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகின்றார். பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட்டோர் பங்கேற்றனர். ஆந்திராவில் வெப்ப அலையினால் 4 நாட்களில் 18 லட்சம் கோழிகள் பலியானது, இதனால் 54 கோடி ரூபாவுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கோழிப் பண்ணையாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் பட்டாலா சுப்பா ரெட்டி தெரிவித்திருக்கின்றார். அல்பர்டாவில் உள்ள பிரிவினைவாதிகளுக்கு பழங்குடியினரின் ஒப்பந்த உரிமைகள் ஒரு குறிப்பிடத்தக்க சட்டத்தடையாக இருப்பதாகவும் கனடாவின் பிரிவினை குறித்த விவாதத்தை இதுவரை கண்டிராத ஒரு புதிய தளத்திற்கு அது கொண்டு சென்றிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மாகாணி புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் நியூயோர்க்கு செல்லவிருக்கின்றார். மேற்கு கனடா மற்றும் வடக்கு பிராந்தியங்களின் மாகாண முதல்வர்கள் வணிகம், வர்த்தகம் மற்றும் தங்களின் அண்டை உறவுகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்றும் நாளையும் அல்பர்டாவில் ஒன்று கூடியிருக்கின்றனர். ஈரானை ஒரு வலுவான மூலோபாய நிலையில் வைக்கும் எந்தவொரு ஒப்பந்தமும் அண்மைய ராணுவ வெற்றிகளை குறைமதிப்புக்கு உட்படுத்தி பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று அமெரிக்காவில் உள்ள குடியரசுக் கட்சி பிரபுவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும் என்ற லெபனானின் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி எதிர்ப்பு மற்றும் விடுதலை தினத்தை நேற்று தினம் லெபனானின் ஜனாதிபதி அனுஷ்டித்தார். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரானுடன் எட்டப்படும் எந்தவொரு சாத்தியமான உடன்படிக்கையிலும் வாஷிங்டனிடம் இருந்து எந்தவொரு நிதி பரிமாற்றங்களோ அல்லது சலுகைகளோ வழங்கப்படாது என தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு லெபனானில் இடம்பெற்ற மோதலில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே சம்பவத்தில் மற்றொரு சிப்பாய் படுகாயமடைந்து மருத்துவ சிகிச்சைக்காக மீட்கப்பட்டிருப்பதாக ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: உள்ள
3: உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: எப்படியாவது ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு இடையிலான போர் என்பது நிறுத்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை உலக நாடுகள் வெளியிட்டாலும் கூட, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறுகின்ற பேச்சுக்கள் எந்த நிலையில் சென்று கொண்டிருப்பது என்பதனை அறிய பலரும் ஆர்வமாக இருந்தாலும், அமெரிக்க மற்றும் ஈரான் தரப்பு இந்த பேச்சுவார்த்தை என்பது நல்ல திசை நோக்கி செல்வதாக தெரிவித்தாலும், இன்னமும் இறுதி முடிவு என்பது எப்படி எட்டப்படப் போகின்றது என்ற கேள்விதான் பலர் மத்தியிலும் எழுந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் மார்கோ ரூபியோ இப்பொழுது இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தையாளர்களிடம் மிக வலுவான ஒப்பந்த முன்மொழிவு தற்பொழுது பேசப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாடு வெகு விரைவிலேயே எட்டப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் பின்னணியில் உலக எண்ணெய் சந்தையை எடுத்துக்கொண்டால், உலகில் எண்ணெய் சந்தை என்பது பாரிய சரிவில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை உலகளாவிய மசகு எண்ணெயினுடைய விலை 5.5% குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பரல் ஒன்றுக்கு 97.9 அமெரிக்க டாலராக இது வீழ்ச்சி கண்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கிறது. இதேவேளையில் அமெரிக்காவில் வர்த்தகம் செய்யப்படுகின்ற மசகு எண்ணெயினுடைய விலை 5.9% குறைந்து 90.93 பதிவாகியிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹோமோஸ் நீரிணை வழியான கப்பல் போக்குவரத்து வழி மீண்டும் திறக்கப்படும் என்ற தகவலை தெரிவித்திருந்தார். ஆனால் இதுகுறித்த மேலதிக விவரங்கள் எதையும் அவர் வெளியிடவில்லை. இதேவேளையில் கடந்த ஒரு வாரமாக அமெரிக்கா மற்றும் ஈரானின் நிலைப்பாடுகள் ஒன்றுக்கொன்று நெருங்கி வருவதாக ஈரான் தெரிவித்து வருகின்ற நிலையில் ஒரு நல்ல சமிக்கை தென்படுவதாகத்தான் பலரும் குறிப்பிடுகிறார்கள். உலக எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதியின் சுமார் 1/5 பகுதி இந்த ஹோமோஸ் நீரிணை வழியாகத்தான் கடந்து செல்கின்றது. கடந்த பிப்ரவரி 28 முதல் இந்த மோதல் ஆரம்பமாகியதில் இருந்து அது செயலிழந்த நிலையில் காணப்பட்ட பொழுது இப்பொழுது அதில் ஒரு மாற்றம் தென்பட ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இது நல்ல நிலையில் முடிவடைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. Elico.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட a funeral and cremation center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கு மேற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

CMR. புத்தம் புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டுகின்றீர்கள். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மீவல் வீரவங்சவுக்கு கடுவலை நீதவான் நீதிமன்றம் இன்று பிணையில் செல்ல உத்தரவு வழங்கியிருக்கின்றது. இன்று காலை அவர் சென்றபொழுது கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது பிணையில் செல்வதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தலா 5 லட்சம் ரூபாய் பெறுவதிலான 2 சரீர பிணைகளில் செல்ல கடுவலை நீதவான் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. போர் வீரர்கள் நினைவு அஞ்சலிக்கான ஒத்திகையை குழப்ப முயற்சித்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாகத்தான் அவர் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை தலங்கம காவல் நிலையத்திற்கு சென்றபொழுது அவர் அங்கு கைது செய்யப்பட்டதான செய்தி வெளிவந்திருந்தது. இந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது கடுவலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது.

0: நேரம் காலை 6:30. CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. மே 18 பத்ரமுல ராணுவ நினைவு தூபி வளாகத்தில் காவல்துறையின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க சென்ற விமல் வீரவங்ச இன்று திங்கட்கிழமை காலை தலங்கம காவல் நிலையத்தில் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டிருக்கின்ற நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 326.01 ரூபாய் என்றும் விற்பனை பெறுமதி 336.42 ரூபாய் பதிவாகியுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளிலும் இருந்து மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதனால் பொதுமக்கள் தத்தமது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண தளமான கோபே அறிமுகப்படுத்தப்பட்டு சில மாதங்களிலேயே அதன் ஊடாக 3.86 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் போலியான வாக்குமூலத்தின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சலே என்று குறிப்பிடுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை பொதுஜன பெருமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் செய்தியாளர் சந்திப்பு நடத்த முடியாத முதல்வர்தான் தமக்கு வாய்த்திருக்கின்றார் என்றும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அரசியலில் மட்டுமே ஆளும் கட்சி ஈடுபடுகின்றது என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கின்றார். தூத்துக்குடி மாணவியொருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கின் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நபருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் 66 பேருக்கு பத்ம விருதுகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகின்றார். பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட்டோர் பங்கேற்றனர். ஆந்திராவில் வெப்ப அலையினால் 4 நாட்களில் 18 லட்சம் கோழிகள் பலியானது, இதனால் 54 கோடி ரூபாவுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கோழி பணியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் பட்டாலா சுப்பா ரெட்டி தெரிவித்திருக்கின்றார். அல்பர்டாவில் உள்ள பிரிவினைவாதிகளுக்கு பழங்குடியினரின் ஒப்பந்த உரிமைகள் ஒரு குறிப்பிடத்தக்க சட்டத்தடையாக இருப்பதாகவும் கனடாவின் பிரிவினை குறித்த விவாதத்தை இதுவரை கண்டிராத ஒரு புதிய தளத்திற்கு அது கொண்டு சென்றிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மாகாணி புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் நியூயோர்க்கு செல்லவிருக்கின்றார். மேற்கு கனடா மற்றும் வடக்கு பிராந்தியங்களின் மாகாண முதல்வர்கள் வணிகம், வர்த்தகம் மற்றும் தங்களின் அண்டை உறவுகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்றும் நாளையும் அல்பர்டாவில் ஒன்று கூடியிருக்கின்றனர். ஈரானை ஒரு வலுவான மூலோபாய நிலையில் வைக்கும் எந்தவொரு ஒப்பந்தமும் அண்மைய ராணுவ வெற்றிகளை குறைமதிப்புக்கு உட்படுத்தி பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று அமெரிக்காவில் உள்ள குடியரசுக் கட்சி பிரபுவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டுமென்ற லெபனானின் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி எதிர்ப்பு மற்றும் விடுதலை தினத்தை நேற்று தினம் லெபனானின் ஜனாதிபதி அனுஷ்டித்தார். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரானுடன் எட்டப்படும் எந்தவொரு சாத்தியமான உடன்படிக்கையிலும் வாஷிங்டனிடம் இருந்து எந்தவொரு நிதி பரிமாற்றங்களோ அல்லது சலுகைகளோ வழங்கப்படாது என தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு லெபனானில் இடம்பெற்ற மோதலில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே சம்பவத்தில் மற்றொரு சிப்பாய் படுகாயமடைந்து மருத்துவ சிகிச்சைக்காக மீட்கப்பட்டிருப்பதாக ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது. CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 காலை நேர ஒலிபரப்பில் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:41.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க கனடாக்களை நடாத்தும் பல்கலைச்சங்கமம் கலை நிகழ்ச்சி மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 மார்க்கம் அண்ட் லோரன் சந்திப்பில், இலக்கம் 550 மார்க்கம் ரோடில் அமைந்திருக்கின்ற சீதபரே கொலேஜியேட் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெறும். 6479919362 பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம் நடாத்தும் பிரிகேடியர் தீபன் கலமுனைகளின் செருக்கலநாயகன் புத்தகம் மற்றும் ஒளிப்பேழை வெளியீட்டு விழா மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 இலக்கம் 1120 டாப்ஸ்கோட் ரோடு யூனிட் 3 அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். 4372251286 கனடா நெல்லியடி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-844-7390
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: நேரம் காலை 6:43 சிஎம்ஆர் தமிழகத்தில் புத்தம்புது காலை
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலகு அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலகு அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03
4: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

103.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 6:55. சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. தற்பொழுது வெப்பநிலை 13°C. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 10 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 23°C, குறைந்த வெப்பநிலை 14°C. 7 மணிக்கு இலங்கை இந்திய செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

புத்தம் புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இன்று மே மாதம் 25 தேதி 2026 ஆண்டு திங்கட்கிழமை, நேரம் காலை 7.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: 2023 இலங்கை ஆசிரியர் சேவை பட்டதாரிகளை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வு நேற்று இலங்கை முழுவதிலும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவையில் நிலவும் ஒட்டுமொத்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையிலேயே இம்முறை இந்த பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது. இம்முறை இலங்கை முழுவதிலும் உள்ள 1048 பரீட்சை நிலையங்களில் இந்த பரீட்சைகள் நடத்தப்பட்டன. அரசு சேவையில் உள்ள 66,991 பட்டதாரிகளும் ஏனைய 96,442 பட்டதாரிகளும் இம்முறை பரீட்சைக்கு விண்ணப்பித்திருந்தனர். விசேட தேவையுடைய 323 விண்ணப்பதாரிகள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான விசேட வசதிகளையும் தேர்வு திணைக்களம் மேற்பார்வை செய்திருந்தது. அரசாங்க சேவையில் உள்ள பட்டதாரிகள் ஆசிரியர் சேவையில் சேர்ப்பதற்கான இந்த போட்டி பரீட்சையை நடத்துவதற்கு 2023 ஆண்டிலேயே திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 3 அடிப்படை உரிமை மீறல் வழக்குகள் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த ஒரு வழக்கு காரணமாக இந்த பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அனைத்து சட்ட நடைமுறைகளும் பூர்த்தி செய்ததை தொடர்ந்து அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகள் மட்டுமன்றி ஏனைய வழிவாரி பட்டதாரிகளும் தோற்றக்கூடிய வகையில் இம்முறை பரீட்சை நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உத்தியோகபூர்வ வாகனப்பதிவு இலக்க தகடுகளை வழங்குவதில் தாமதம் நிலவினாலும் தர நிர்ணயமற்ற அல்லது மாற்றியமைக்கப்பட்ட இலக்க தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என்று சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் WBJ செனிவிரட்ன இதனை தெரிவித்திருக்கின்றார். தகுதியற்ற இலக்கத்தடுகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வழிகாட்டுதலுக்கு அமைய வாகனத்தின் இலக்கத்தை A4 அளவிலான காகிதத்தில் அச்சிட்டு தெளிவாக காட்சிப்படுத்த சாரதிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை விநியோகஸ்தர் ஒருவர் இல்லாத காரணத்தினால் கடந்த 10 மாதங்களாக வாகன இலக்கத்தகடுகளை வழங்கும் பணி இடைநிறுத்தப்பட்டிருந்தமையினால் 400,000 இலக்கத்தகடுகள் தேங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எதிர்வரும் ஜூன் மாதம் 10 அல்லது அதற்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக இலக்கத்தகடுகளை வழங்கும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் யாழ் சிறைச்சாலையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடகப் பேச்சாளர் AC கஜநாயக் தெரிவித்துள்ளார். புங்குடுதீவைச் சேர்ந்த பாடசாலை மாணவி கடந்த 2015 ஆண்டு மே மாதம் 19 பாடசாலைக்கு செல்லும் வேளையில் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 46 வயதான குற்றவாளியான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் யாழ் சிறைச்சாலையில் குளியல் பகுதியில் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் உலகளாவிய ரீதியில் சுகாதார அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இலங்கையிலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தின் அவசர அறிவிப்பை அடுத்து இலங்கைக்குள் இந்த நோய் நுழைவதை தடுப்பதாக சுகாதார அமைச்சு 5 கட்ட தயார்நிலை திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதன்படி விமான நிலையங்கள் மற்றும் சர்வதேச நுழைவாயில்களில் கண்காணிப்பை அது பலப்படுத்தியுள்ளது. சந்தேகத்துக்கிடமான நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அங்குடை தேசிய தொற்றுநோய் அறிவியல் நிறுவனத்தை தயார் நிலையில் வைத்திருக்கின்றது. ஆய்வக பரிசோதனைகள் மற்றும் நோய் நிர்ணய பணிகளுக்காக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தை தயார்படுத்தியிருப்பதாகவும் ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை எந்தவொரு எபோலா நோயாளரும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் இந்த நோய் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகவே உள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பெண்களுக்கு எதிராக இடம்பெற்று வரும் பாலியல் வன்கொடுமை உட்பட்டவற்றை தடுப்பது குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. இதன்போது பாலியல் குற்ற வழக்குகளில் விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளோடு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர். இன்னும் 5 நாட்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோடை வெயிலின் காரணமாக இந்தியா முழுவதிலுமே குறிப்பாக வட மாநிலங்களில் வெப்ப அலை மிகவும் கடுமையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் வட மாநிலங்களில் வெப்ப அலை மிகவும் மோசமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெப்ப அலை காரணமாக தெலுங்கானாவில் கடந்த 2 நாட்களில் மட்டும் சுமார் 51 பேர் வரை உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கோடை வெப்பத்தின் தொடர்ச்சியாக மேலும் சில நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் வடமேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு இந்திய பகுதிகளில் கடும் வெப்ப அலை தொடரும் என்று கூறியிருக்கின்றது. பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 5 வடமாநிலங்களில் மிக கடுமையான வெப்ப அலை வரும் மே 29 வரை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கின்றது. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் உட்பட பல பகுதிகளிலும் இயல்பை விட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி மக்களின் பையில் இருந்து பிரதமர் மோடி சத்தமில்லாமல் பணத்தை பறிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சனம் வெளியிட்டிருக்கின்றார். பிரதமர் மோடியை பணவீக்க நாயகன் என குறிப்பிட்டு அவர் விடுத்திருக்கின்ற பதிவில் மக்களின் பைகளில் இருந்து சத்தமில்லாமல் பணத்தை பறிப்பதாகவே பெட்ரோல் டீசல் விலையை தவணை முறையில் அவர் உயர்த்தி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு பொருளாதார புயல் வரப்போகின்றது என்று தான் முன்னமே எச்சரித்திருந்ததாக கூறிய அவர், பிரதமர் தேர்தல்களில் மும்முரமாக இருந்தார் எனவும் தேர்தல் முடிந்த அடுத்த நிமிடமே பெட்ரோல் டீசல் விலை 8 ரூபாவால் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அளிப்பதும் மற்ற நேரங்களில் பொதுமக்களின் பைகளில் இருந்து பணத்தை பறிப்பதுமே அவருடைய வேலையாக இருப்பதாக ராகுல்காந்தி விமர்சனம்
0: வெளியிட்டிருக்கின்றார்.
1: நேரம் காலை 7:07.

0: 7:13 சிஎம்ஆர் தமிழகமின் காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். வசந்த காலம் வந்துவிட்டது. உங்கள் வாகனத்தை வீதி போக்குவரத்திற்கு தயார்படுத்துங்கள். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயருடன் இணைந்திருந்தால் நீங்கள் அத்தனை சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். ஆயில் சேஞ்ச், பிரேக் சர்வீசஸ், சஸ்பென்ஷன் ரிப்பேர் மற்றும் முழுமையான வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் அனைத்திற்கும் நம்பிக்கையுடன் நாடுங்கள் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். புதிய டயர்கள் தேவைப்படுகின்றதா? அதிகாரப்பூர்வ மிஷலின் டயர் டீலர்களாக விளங்குகின்றார்கள். சிறந்த பிராண்டுகளுக்கு போட்டி விலைகளையும் தற்பொழுது $200 வரை ரிபேட்டையும் வழங்குகின்றார்கள். குறுகிய காலத்திற்கு மட்டுமே இந்த சலுகை என்று தெரிவித்து படுகிறது. மேலும் உங்கள் வாகனத்தின் பாடி ஒர்க் மற்றும் ஆக்சிடென்ட் ரிப்பேர் சேவைகளையும் இவர்களே நேரடியாக செய்து தருகின்றார்கள். இன்சூரன்ஸ் நிறுவனத்தோடு நேரடியாக பேசி உங்கள் வேலைகளை விரைவாகவும் சுலபமாகவும் முடித்து தருகின்றார்கள். தொடர்பு கொள்ள 4530 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட் மார்க்கத்தில் 905-946-1000, அதேபோன்று ஸ்கார்ப்ரோவில் 1095 எல்ஸ்மேர் ரோட் 416-757-1000, அல்லது ஆன்லைனில் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம். மை மெக்கானிக் ஆட்டோ .ca என்ற இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் புக் செய்து கொள்ளுங்கள். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் உங்கள் வாகன பராமரிப்புக்கு நம்பிக்கையான சேவை.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
3: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
4: 416-993-8443.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும் இலவசம்.
5: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661.
7: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
9: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடாவின் மேற்கு மாகாணங்கள் மற்றும் வடக்கு பிரதேசங்களின் முதல்வர்கள் வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்க இன்றைய தினம் அல்பர்டாவில் கூடுகின்றார்கள். இந்த மாநாடு வருடம் தோறும் இடம்பெறுகின்ற ஒரு மாநாடாக இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் இது மிக முக்கியமான ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது. பிராந்திய ரீதியிலான ஒருமைப்பாடு என்பது இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது. கல்கரிக்கு அருகில் இருக்கின்ற கனாஸ்கிஸில் இந்த மாநாடானது இன்றும் நாளையும் நடைபெறுகின்றது. அல்பர்ட்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் வர்த்தகம், எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து கூடுதலாக பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கனடாவில் மிக முக்கிய பிரச்சனையாக எழுந்திருக்கின்ற அல்பர்ட்டா கனடா கூட்டமைப்பில் இருந்து விலக வேண்டுமா என்பது குறித்தும் October 19 நடைபெற இருக்கின்ற பொது வாக்கெடுப்பு குறித்தும் இதில் கலந்தாலோசிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மாகாணம் கனடாவில் தொடர வேண்டுமா அல்லது பிரிவினை குறித்து கட்டாய வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமா என்பதை மக்களிடம் கேட்கப்பட உள்ள கேள்வியாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் குறித்தும் மாகாண முதல்வர்களோடு பேச்சுக்களை தொடர இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்பு கனடிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் மாநாட்டில் பிரிவினை விவகாரமும் ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: வரலாற்றில் இன்றைய நாள்
1: மே மாதம் 25ஆம் தேதி
0: 1977 ஸ்டார் வார்ஸ் திரைப்படம் வெளிவந்தது. 1997 சியரா லியோனில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் ஜனாதிபதி அஹமத் கபா பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 2000ஆம் ஆண்டு லெபனானில் 22 ஆண்டுகளாக நிலை கொண்டிருந்த இஸ்ரேல் ராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறினர். 2001 உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்டை அடைந்த ஒரே பார்வையற்ற வீரர் என்ற சாதனையை எரிக் வெஹின்மேயர் 2001ஆம் ஆண்டு இதே நாளில் தான் படைத்தார். பேச்சாளர், எழுத்தாளர், ஆசிரியர் என பன்முகம் கொண்ட எரிக் கிளிமாஞ்சாரோ, மெக்கன்சி, அகென்குவா உள்ளிட்ட உலகின் மிக உயர்ந்த 7 சிகரங்களையும் எட்டி சாதனை படைத்தவர். 2011 25 வருடங்கள் புகழ்பெற்ற த ஓப்ரா வின்ஃப்ரே நிகழ்ச்சியை ஓப்ரா வின்ஃப்ரே முடிவுக்கு கொண்டு வந்தார். 2012 டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு இணைந்த முதலாவது வணிக விண்கலமானது. வரலாற்றில் இன்றைய நாள்
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA credit.
8: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
9: இல்லடா.
8: ஹலோ, காசு வந்ததாடா?
9: இன்னும் வரல காசு.
8: காசு வந்துச்சா?
9: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
10: What's happening? So sad.
11: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
12: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்சவுக்கு கடுவல நீதவான் நீதிமன்றம் இன்று பிணையில் செல்ல உத்தரவிட்டிருக்கின்றது. போர் வீரர்கள் நினைவு அஞ்சலிக்கான ஒத்திகையை குழப்ப முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை அவர் தலங்கம காவல் நிலையத்தில் முன்னிலையாகியிருந்தார். இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு கடுவல நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டிருக்கின்ற நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 326 ரூபாய் 1 சதம் என்றும் விற்பனை பெறுமதி 336 ரூபாய் 42 சதமாகவும் பதிவாகியுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளிலும் இருந்து மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதனால் பொதுமக்கள் தத்தமது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டணத்தளமான கோபே அறிமுகப்படுத்தப்பட்டு சில மாதங்களிலேயே அதன் ஊடாக 3.86 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் போலியான வாக்குமூலத்தின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சலே என்று குறிப்பிடுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை பொதுஜன பெருமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் செய்தியாளர் சந்திப்பு நடத்த முடியாத முதல்வர்தான் தமக்கு வாய்த்திருக்கின்றார் என்றும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அரசியலில் மட்டுமே ஆளும் கட்சி ஈடுபடுகின்றது என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கின்றார். தூத்துக்குடி மாணவியொருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கின் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நபருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் 66 பேருக்கு பத்ம விருதுகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகின்றார். பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட்டோர் பங்கேற்றனர். ஆந்திராவில் வெப்ப அலையினால் 4 நாட்களில் 18 லட்சம் கோழிகள் பலியானது, இதனால் 54 கோடி ரூபாவுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கோழிப் பண்ணையாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் பட்டாலா சுப்பா ரெட்டி தெரிவித்திருக்கின்றார். அல்பர்டாவில் உள்ள பிரிவினைவாதிகளுக்கு பழங்குடியினரின் ஒப்பந்த உரிமைகள் ஒரு குறிப்பிடத்தக்க சட்டத்தடையாக இருப்பதாகவும் கனடாவின் பிரிவினை குறித்த விவாதத்தை இதுவரை கண்டிராத ஒரு புதிய தளத்திற்கு அது கொண்டு சென்றிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மாகாணி புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் நியூயோர்க்கு செல்லவிருக்கின்றார். மேற்கு கனடா மற்றும் வடக்கு பிராந்தியங்களின் மாகாண முதல்வர்கள் வணிகம், வர்த்தகம் மற்றும் தங்களின் அண்டை உறவுகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்றும் நாளையும் அல்பர்டாவில் ஒன்று கூடியிருக்கின்றனர். ஈரானை ஒரு வலுவான மூலோபாய நிலையில் வைக்கும் எந்தவொரு ஒப்பந்தமும் அண்மைய ராணுவ வெற்றிகளை குறைமதிப்புக்கு உட்படுத்தி பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று அமெரிக்காவில் உள்ள குடியரசுக் கட்சி பிரபுவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும் என்ற லெபனானின் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி எதிர்ப்பு மற்றும் விடுதலை தினத்தை நேற்று தினம் லெபனானின் ஜனாதிபதி அனுஷ்டித்தார். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரானுடன் எட்டப்படும் எந்தவொரு சாத்தியமான உடன்படிக்கையிலும் வாஷிங்டனிடம் இருந்து எந்தவொரு நிதி பரிமாற்றங்களோ அல்லது சலுகைகளோ வழங்கப்படாது என தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு லெபனானில் இடம்பெற்ற மோதலில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே சம்பவத்தில் மற்றொரு சிப்பாய் படுகாயமடைந்து மருத்துவ சிகிச்சைக்காக மீட்கப்பட்டிருப்பதாக ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆயிஷா செல்க் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். டெக்ஸ்டைல் துறையில் நீண்டகால அனுபவத்தோடு சேவையாற்றுகின்ற நிறுவனம், பாரம்பரியமும் புதுமையும் இருக்கும் இடத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய தருணங்களுக்கு தேவையான அழகான ஆடைகளை கொள்முதல் செய்யலாம். நம்பிக்கையுடன் வரவேற்கின்றது ஆயிஷா செல்க். திருமணம் மற்றும் குடும்ப நிகழ்ச்சி எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற காஞ்சிபுரம் பட்டு சேலைகள், டிசைனர் சேலைகள், மேலும் நவீன ஸ்டைலிலான புதிய கலெக்ஷன்களை நீங்கள் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு சேலையும் தரத்திலும் வடிவமைப்பிலும் நிறங்களிலும் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. அழகும் நம்பிக்கையும் ஒன்றாக தருவதுதான் தங்களின் நோக்கம் என்று ஆயிஷா சில்க் நிறுவனத்தினர் தெரிவிக்கின்றார்கள். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், குடும்பம் முழுவதற்குமான ஆடை தெரிவுகளை நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்ளலாம். புதிய மற்றும் ஸ்டைலான ஆடைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள உயர்தர பொருட்கள், நியாயமான விலை, அன்பான சேவை. இன்றே சென்று பார்வையிடுங்கள். ஆயிஷா சில்கினுடைய காட்சியறை மோர்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்திருக்கின்றது. 2140 மோர்னிங் சைட் அவென்யூ ஸ்கார்ப்ரோ, 416-298-6116, 416-298-6116. ஆயிஷா சில்க்.

0: Everything okay, no problem இருந்துச்சு நம்ம.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோட்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Selvam 416-268-0155 416-268-0155
4: வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி திரிவுகள், ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை திரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், 2340 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபிஞ்ச், ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில், 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு

0: attractive discounts. 647-505-7773. Soul and Fire. Events.kilikoot.ca.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-7672.
4: நேரம் 7:46. நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர உற்சாகம். புத்தம்புது காலை 7:49. ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதியில் ஒரு பிராண்ட் நியூ ஹோமை வாங்க நீங்கள் திட்டமிடுகின்றீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3 பெட்ரூம் மற்றும் 4 பெட்ரூம் டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம் புதிய வீட்டில் நீங்கள் குடியேற நினைத்தால் இது ஒரு அருமையான வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்குகின்ற 130,000 டாலர் வரையிலான HST ரிபேட்டை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை 7,19,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன். 416-700-2222 416-700-2222 நீங்கள் இணையதளத்தில் சென்றும் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். jay.ca என்ற இணையதளத்தில் விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2,410, நைட்டி $3,410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன் Mega Sale.

0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்கார்ப்ரோ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவ பக்கமே பாக்குறேன்.
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் வந்து பாக்குறேன். டீன் கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800.
0: உதயம் சூப்பர் மார்க்கெட். டொரண்டோவின் தற்போதைய ஓபன்லை 14 பாகை செல்சியஸ் சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. இன்று அதிகூடிய ஓபன்லை 23 பாகை செல்சியஸ்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன்று மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கான சொர்ணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் 14 வருட அனுபவத்துடன் சேவை 416-700-2222.
2: ஆண்டுதோறும் நடைபெறும் மேற்கு மாகாண முதல்வர்கள் மாநாடு இன்று அல்பர்டாவில் ஆரம்பமாகியுள்ளது. கல்கரிக்கு மேற்கே உள்ள கனாஸ்கிஸில் நடைபெறும் இந்த 2 மாநாட்டில் பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, சசஸ்வான், மணிடோபா, வடமேற்கு பிரதேசங்கள் மற்றும் யூகோன் ஆகிய மாகாணங்களின் தலைவர்கள் வணிகம் மற்றும் தங்களின் அண்டை நாடுகளுடனான உறவுகள் குறித்து விவாதிக்கின்றனர். அக்டோபர் மாத பொது வாக்கெடுப்பில் அல்பர்டா மக்கள் கனடாவிலேயே நீடிக்க விரும்புகின்றார்களா அல்லது பிரிவினை குறித்த கட்டாய பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கான செயல்முறை முறையை தொடங்க விரும்புகின்றீர்களா என்று கேட்கப்படும் என்று அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் டேவிட் ஈபி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான சூழலை உருவாக்குவது போல் தோன்றும் ஒரு மாகாணத்தில் கனேடிய தலைவர்களுடனான சந்திப்பு நடைபெறுவதில் உள்ள முரண் குறித்து கருத்து தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தின் சபை இன்று மீண்டும் கூடுகின்றது. இதில் நிதிநிலை அறிக்கை மசோதாவும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தீர்மானமும் விவாதத்துக்கு வரவுள்ளன. பழங்குடியினரின் நில உரிமை கோரிக்கைகளை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்து விவாதத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருப்பதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பி எ போலியே தெரிவித்தார். மற்ற அனைத்து உரிமை கோரிக்கைகளையும் விட தனியார் சொத்து உரிமையாளர்களின் உரிமைகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்று அவர் கருதுகின்றார். ஆணையுடன் தபால்களை சோதனையிட காவல்துறைக்கு அதிகாரம் அளிப்பது போன்ற ஏனைய நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய வசந்தகால பொருளாதார மேம்பாட்டை செயற்படுத்தும் சட்ட மசோதா சபையில் தொடர்ந்து பரிசீலனையில் உள்ளது. இந்த வார இறுதியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க தயாராவதாலும் சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பிரதமர் மாக்கானி நியூயார்க் நகருக்கு பயணம் செய்வதனாலும் சர்வதேச அரசியலிலும் இது முக்கியத்துவம் வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒன்டாரியோ மாகாணம் தனது வாகனப்பதிவு தகடுகள் தொடர்பான ஆவணங்கள் வெளியிடப்படுவதை தடுக்க நீதிமன்றத்தை நாடவுள்ளது. தி கனேடியன் பிரஸ் விடுத்த தகவல் அறியும் உரிமை கோரிக்கைக்கு இணங்க மாகாணம் ஆவணங்களை வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்ட ஒன்டாரியோவின் தகவல் மற்றும் தனியுரிமை ஆணையாளரின் முடிவுகளை நீதித்துறை மறுஆய்வு செய்ய அரசாங்க வழக்கறிஞர்கள் விண்ணப்பித்திருக்கின்றனர். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் டாக்ஃபோர்ட் அரசாங்கம் அண்மையில் செய்திருக்கின்ற சர்ச்சைக்குரிய மாற்றங்களோடு இதை இணைத்து பார்க்கும்பொழுது இது வெளிப்படைத்தன்மைக்கு எதிரான ஒரு கவலைக்குரிய போக்கை காட்டுவதாக விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். 2020 நீல நிற வாகனப்பதிவு தகடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆனால் பார்வை தெளிவின்மை காரணமாக அரசாங்கம் அவற்றை வழங்குவதை விரைவிலேயே நிறுத்திக் கொண்டது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான எந்தவொரு ஒப்பந்தத்தில் இருந்தும் லெபனானை விலக்க இஸ்ரேல் முயன்று வருவதாக ஹிப்ரு மொழி ஊடகமான வாலா தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் எதுவாக இருந்தாலும் லெபனானுக்குள் தனது நடவடிக்கைகளை தொடர இஸ்ரேல் முயன்று வருகின்றது. இந்த முன்மொழிவின்படி நாட்டுக்குள் 7 முதல் 8 கிலோமீட்டர் வரையிலான லெபனான் நிலப்பரப்பை தொடர்ந்து ஆக்கிரமிக்க இஸ்ரேல் நோக்கம் கொண்டிருக்கின்றது. கடந்த மாதம் அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த போதிலும் லெபனான் தொடர்பான எந்தவொரு போர் நிறுத்தத்தையும் கடைபிடிக்க இஸ்ரேல் மறுத்து அந்த நாட்டின் மீது தொடர்ந்து குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியது. தெற்கு லெபனானில் லிட்டானி நதி வரையிலான நிலப்பரப்பை காலவரையின்றி ஆக்கிரமிக்கப் போவதாகவும் அது தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள சுமார் 600,000 லெபனான் நாட்டினரை அவர்களது வீடுகளிலிருந்து இஸ்ரேல் வெளியேற்றியுள்ளது. அவர்கள் திரும்புவதை தடுத்திருப்பதாகவும் மேலும் ராஃபா போன்ற பலஸ்தீன நகரங்களை தரமட்டமாக்கியபோது அவர்களது வீடுகளை அழிக்கவும் உத்தரவிடப்பட்டதாக அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்காவுடன் சட்டப்பூர்வ உடன்படிக்கைக்கான ராஜதந்திர முயற்சிகள் தொடரும் நிலையில் ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் ரெசாயி அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் அடிபணியாது என்று வலியுறுத்தியிருக்கின்றார். நாடாளுமன்றத்தின் செல்வாக்குமிக்க தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுக் கொள்கை ஆணையகத்தின் செய்தி தொடர்பாளரான இப்ராஹிம் ரெசாயி பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் அணுகுமுறை மோதலின் போது அதன் ராணுவ நிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் என்று தெரிவித்தார். ராணுவ போரின் போது கண்ணுக்கு கண் என்பதே தங்கள் தந்திரமாக இருந்தது என்றும் ராஜதந்திர போரில் செயலுக்கு செயலே பதிலாகும் என்றும் ரெசாயி தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டனின் தந்திரங்களையும் அவர் நிராகரித்திருக்கின்றார். ஈரான் பலம் அல்லது அச்சுறுத்தல்களுக்கு பணியாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இயற்கை எரிவாயுவை ஏற்றிய 2 கப்பல்கள் ஹோமோஸ் நீரிணை ஊடாக பாகிஸ்தான் மற்றும் சீனாவை நோக்கி பயணிப்பதாக ரோய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. புவைரித் என்ற கப்பல் நாளை பாகிஸ்தானில் தனது சரக்குகளை இறக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் கடந்த மார்ச் மாதத்தில் கட்டாரில் சரக்குகளை ஏற்றியிருந்ததாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதனிடையே இரண்டாவது கப்பலான அல் ரயான் கப்பலும் ஹோமூஸ் நீரிணையை கடந்துவிட்டதாக அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. குறித்த கப்பலும் கட்டாரில் சரக்குகளை ஏற்றியதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. May 22 அந்த கப்பல் இறுதியாக வளைகுடா பகுதியில் அவதானிக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த கப்பல் தற்பொழுது ஒமான் மற்றும் ஈரானை பிரிக்கின்ற கடற்பகுதியில் நீரிணைக்கு வெளியே உள்ளதாகவும் எதிர்வரும் June 27 சீனாவை அது சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. IPL தொடரின் 70th போட்டி கொல்கத்தாவில் நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கிடையே நடைபெற்றது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி பந்துவீச்சை தெரிவு செய்திருந்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 203 ஓட்டங்களை பெற்றது. இதையடுத்து களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 163 ஓட்டங்கள் மட்டுமே பெற்றுக்கொண்டது. இதனால் 40 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. 14th நோவே சர்வதேச செஸ் போட்டி ஆஸ்லோ நகரில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5th வரை நடைபெறுகின்றது. இதில் உலக சாம்பியன்களான இந்தியாவின் குகேஷ் மற்றும் பிரக்யானந்தா முதல்நிலை வீரரும் நடப்பு சாம்பியனுமான நோவேயைச் சேர்ந்த மேக்னஸ் கார்லசன், ஜெர்மனியைச் சேர்ந்த வின்சென்ட் கிமர், பிரான்ஸைச் சேர்ந்த அலிரஜா பிரஸ்ரோஜா, அமெரிக்காவைச் சேர்ந்த வெஸ்லி சோ ஆகிய 6 முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர்.
0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோ செல் கால் 416-700-2222 j.ca.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
1: 416-700-2222 சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 Lotus Funeral and Cremation.com. CanSmile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care. Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி. டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656 CanSmile Dental.
2: வசந்த காலம் வந்துவிட்டது. உங்கள் வாகனத்தை போக்குவரத்திற்கு ஏற்ற வகையில் பராமரிக்க மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் உங்கள் வாகனத்துக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். ஆயில் சேஞ்ச், பிரேக் சர்வீசஸ், சஸ்பென்ஷன் ரிப்பேர் மற்றும் முழுமையான வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் ஆகிய அனைத்துக்கும் நம்பிக்கையுடன் நாடுங்கள். புதிய டயர்கள் தேவையென்றால் அதிகாரப்பூர்வமான மிச்சலின் டயர் டீலர்களாக இவர்கள் விளங்குகின்றார்கள். சிறந்த பிராண்டுகளுக்கு போட்டி விலைகளையும் தற்பொழுது $200 வரையிலான ரிபேட் ஆஃபரையும் வழங்குகின்றார்கள். இந்த சலுகை குறுகிய காலத்துக்கு மட்டுமே என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் உங்கள் வாகனத்தின் பாடி ஒர்க் மற்றும் ஆக்சிடென்ட் ரிப்பேர் சேவைகளையும் குறித்த நேரத்தில் விரைவாக உங்கள் இன்சூரன்ஸ் நிறுவனங்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு செய்து தருகின்றார்கள். தொடர்புகளுக்கு 4530 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கத்தில் 905-946-1000, அதேபோன்று ஸ்காம்ரூ கிளை 1095 எல்ஸ்மேயர் ரோட், 416-757-1000, அல்லது ஆன்லைனில் உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் செய்து கொள்ளலாம். மை மெக்கானிக் .ca என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் உங்கள் வாகனத்திற்கு நம்பிக்கையான பராமரிப்பு சேவைகளை வழங்குகின்றார்கள்.
4: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000 மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மூனிசைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
5: மிசிசாகா ஜே துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜே துர்கா தேவஸ்தானம், 18 0008 ட்ரூ ரோட் மிசிசாகா. ஹிந்து மிஷன் .ca

0: 101.3 FM. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று மிக முக்கியமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்பது ஒரு இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற இறுதி கருத்துக்கள் மிக முக்கியமாகவேயாக உலகத்தினால் பார்க்கப்படுகிறது. அவசரப்பட தேவையில்லை என்று இந்த குழுவுக்கு அவர் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்திய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற வெளியுறவுச் செயலாளர் மார்கோ ரூபியோ அவர்கள் இந்த ஒப்பந்தம் என்பது எட்டப்படக்கூடிய நிலையில்தான் இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இருந்தபோதிலும் ஈரானுடைய விவகாரங்களை பொறுத்தவரையில் ஈரானுடைய தகவல்கள் எந்தவித விட்டுக் கொடுப்புக்கும் இடமில்லை என்ற ஒரு விடயத்தை ஆணித்தரமாக கூறக்கூடிய நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் என்பது இன்று உலகில் பொருளாதார ரீதியிலும் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் மாறியிருப்பதை பார்க்கலாம். வழமையாக இருந்த எண்ணெய் விலை தற்பொழுது சடுதியாக வீழ்ச்சியை பதிவு செய்திருப்பதாக இன்று வெளிவந்திருக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் ஹோமோஸ் நீரினை திறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக உலகம் கருதுவதே இதற்கான மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இருந்தபோதிலும் இதற்கு முன்னரும் இவ்வாறான செய்திகள் வெளிவந்த பொழுதிலும் அந்த ஒப்பந்தத்தை எட்டுவதில் பலத்த சவால் நிலை என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது ஹோமோஸ் நீரிணையை கடந்து பாகிஸ்தானுக்கு ஒரு எரிபொருள் கப்பலும் அதேபோன்று மற்றொரு கப்பல் சீனாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் கூட இந்த இரண்டு நாடுகளுக்குமான எண்ணெய் விநியோகம், அதாவது எரிவாயுவை ஏற்றிக்கொள்ள கொண்டு செல்லக்கூடிய கப்பல்கள் இந்த நீரிணை வழியாக பயணிப்பது என்பது உலகத்தை ஒரு வியப்போடு பார்க்கின்ற விடயமாக மாறியிருப்பதையும் நாங்கள் மறப்பதற்கு இல்லை. அதேபோன்று அமெரிக்க ஜனாதிபதி பல்வேறு நகர்வுகளை மேற்கொண்டாலும் அவருக்கு உள்நாட்டில் எழக்கூடிய எதிர்ப்புகள் என்பது தொடர்ந்து அதிகரித்து வண்ணமே காணப்படுகின்றன. அண்மையில் சனிக்கிழமை மாலையில் இடம்பெற்ற வெள்ளை மாளிகைக்கு முன்பான தாக்குதல் மீண்டும் ஒரு அச்சுறுத்தலை விடுக்கும் பார்வையாகவே பார்க்கப்படுகிறது. இதேபோன்று கனடாவினுடைய நிலைமையிலும் குறிப்பாக மாக்கானி அவர்கள் நியூயோர்க்கான பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். அதேபோன்று கனடாவில் அல்பர்ட்டாவில் நடைபெறுகின்ற மாநாடும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் முதல்வர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். ஏற்கனவே அல்பர்ட்டாவில் பிரிவினை கோரிக்கை என்பது முன்மொழியப்பட்டிருக்கின்ற நிலையில் அக்டோபர் 19 எவ்வாறான நகர்வுகள் இடம்பெறும் என்ற கேள்விகள் எழுகின்றன. இது சர்வதேச ரீதியில் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக மாறும் என்ற கருத்துக்கள் கனேடிய ஆய்வாளர்கள் மத்தியில் இருக்கின்ற தன்மையில் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே.
0: இந்த வார இறுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பல செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையில் கனடாவுக்கு ஒரு முக்கிய தருணமாக இந்த தருணம் அமையும். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருவாயில் கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட வர்த்தக பிரதிநிதிகள் கனடாவை நோக்கி இந்தியாவில் இருந்து வருகின்றார்கள். வரலாற்றிலேயே முதல் தடவையாக இவ்வளவு ஒரு பாரிய குழு கனடாவுக்கு வருவது இது ஒரு முதல் தடவையான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் இன்று உலகத்தினுடைய கவலையாக இருப்பது என்பது இந்த பொருளாதார பிரச்சனை என்பதுதான். அதற்கு மிக முக்கியமாக எரிவாயு விநியோகம் என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். குறிப்பாக போர் என்பது நடைபெறக்கூடாது என்று எதிர்பார்த்தாலும் உலகத்தின் பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக அமைந்திருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் எட்டப்படுவதில் ஒரு விளிம்பு நிலையில் இருப்பதாக கூறுகிறார்கள். உண்மையில் அந்த நிலையில் தான் இருக்கிறதா?
1: அவ்வாறு ஒரு நிலையை அடைய வேண்டிய தேவை என்பது அமெரிக்காவிற்கு இன்றைய அடையாத அளவு இருந்தாலும் அதனை எவ்வாறு அடைவது என்பதை ஈரான் தான் தீர்மானிப்பதான சக்தியாக மாறியிருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஈரானை பொறுத்தவரையில் இந்த எதிர்கால யுரேனிய செறிவூட்டல் குறித்த பேச்சுக்களை குறித்து அதை அக்கறை கொள்ளவில்லை. அல்லது அதனிடம் இருக்கும் கையளிப்பை குறித்த கையும் ஒரு எந்தவித ஆசுவாசமான பதிலையும் அது வெளியிடவில்லை. மாறாக இந்த ஹோமஸ் கால்வாய் என்பது திறப்பதற்காகவும் இந்த எரிபொருள் விநியோகங்கள் போன்றவை ஏற்படுத்துவதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்துவதான பேச்சுவார்த்தையாக இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ஈரானால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் என்பன அமெரிக்காவை விழிப்புடைய செய்திருக்கின்றன. குறிப்பாக இனிமேல் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அது இந்த பிராந்தியத்தை கடந்த தாக்குதல் கூடுதலாக தங்களது தாக்குதல்கள் அமையும் என்கின்ற செய்தி, அதனிடம் இருக்கின்ற ஏவுகணைகளும் மற்றும் துல்லியமான தகவல்களும் இவ்வாறான தாக்குதல்களை ஐரோப்பா நோக்கி நகர்த்தலாம் அல்லது வேறு இடங்களில் உள்ள அமெரிக்காவின் ஆதரவு நாட்டு பொருளாதார வலயங்கள் அல்லது தளங்களை நோக்கி நகர்த்தலாம் என்கின்ற வகையில் அது அந்த மிரட்டல் அமைந்திருக்கின்றது. இது ஒரு மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கின்ற தன்மையை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. எனவே அமெரிக்கா ஒரு தோற்று போன நிலையில் தான் இப்பொழுது பேச்சில் ஈடுபட்டு இருக்கின்றது. அதாவது தாங்கள் விரும்பிய அனைத்தையும் அடைய முடியாத தரப்பாக, தாங்களாகவே போர் நிறுத்தத்தை தொடர்கின்ற தரப்பாக. இப்பொழுது குறிப்பாக கடந்த வாரம் மார்கோ ரூபியோ அவர்கள் இந்தியாவிற்கு கூட சென்றிருந்தார். அதற்குரிய காரணம் கூட அங்கே அவர்களுடைய பொருளாதாரம் என்பது இப்பொழுது இந்த சரிவு நிலையை அடைவதில் இருந்து தக்க வைப்பதற்காக, ஏனைய நாடுகளை தங்கள் பக்கம் இணைப்பதற்காக, குறிப்பாக சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து, அத்துடன் வடகொரியாவும் இணைந்து இந்த விடயங்களில் செயற்படும் பொழுது இந்தியாவை அதிலிருந்து தணிக்கின்ற தரப்பாக அதனை மாற்றுவதற்கு, அல்லது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவு பாரம்பரியமானது என்பதை கூறி அவர்களை மீள வரவேற்பதற்கான வரவாக அது எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் நீங்கள் குறிப்பிட்ட முதலாவது விடயம் இந்த ஹெர்மோஸ் நீர்ணை என்பது தற்பொழுது ஒரு கண் துடைப்பு விடயமாக மாறியிருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த உலக உதய பந்தாட்ட போட்டி முடியும் வரை ஒரு சமாதான சூழ்நிலையை வைத்திருத்தல் என்பது அதற்கு தேவையாக இருக்கின்றது. அதனை மீறி செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு உண்மை இருக்கின்றது, அவர்கள் விரும்பும் தரப்பு என்பது தங்களுக்குரிய லாபங்களை பெறுகின்ற தரப்பாக, குறிப்பாக பங்கு சந்தைகள் மூலம் லாபங்களை பெறுகின்ற தரப்பாக, அவரது குடும்பம் மாத்திரமல்ல அவரை சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் மாறியிருக்கின்ற ஒரு சட்டவிரோத செயலை நாங்கள் பார்க்கின்றோம். அதேவேளை வேண்டுமென்றே அதிகரிக்கப்படுகின்ற விலையேற்றங்கள் என்பன நடைபெறுகின்ற விடயம் என்பது கூட சாதாரணமான ஒரு நாளாந்த நடைமுறையாகிவிட்ட விடயத்தை கவனிக்கின்றோம். இந்த நிலையில் உங்களுடைய இரண்டு குறுங்கள்
0: சொல்லுங்கள் பரவாயில்ல.
1: இல்லை, உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கான விடை, அதாவது வந்து உண்மையிலேயே 150 தொழில் அதிபர்கள் கனடாவை நோக்கி வருவது என்பது, இது இன்று வரையும் இல்லாத இந்தியாவின் ஒரு முனைப்பாக இருந்தாலும் அவர்களுடைய முயற்சி என்பது நிச்சயமாக இங்கே கூட தொடுபுள்ளியாக இருப்பது இந்தியாவிற்கான யுரேனியம் வழங்குதல். இந்தியா தனக்கு உரிய யுரேனியத்தை கனடாவில் இருந்துதான் பெறுகின்றது என்கின்றது உண்மை. இருந்த பொழுதிலும் அது வேறு ரஷ்யா போன்ற நாடுகளில் இருந்து பெற்றாலும் கனடாவினானது தன்னுடைய மின்சார தேவைகளுக்காக, எதிர்கால எரிபொருள் தேவைகளுக்காக பயன்படுத்த வேண்டிய தேவையை அது இப்பொழுது எட்டியுள்ளது. என்றால் எரிபொருளை தவிர்த்த மின்சாரங்களை, அதாவது எரிவாயுவை தவிர்த்த சமையல் முறைகள் போன்றவற்றையெல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற தேவையை இந்தியா உடனடியாக செய்ய வேண்டியதாக இப்பொழுது உள்ள இந்த எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுத்தியுள்ளது. அத்தோடு கிடைக்கப்பெறாத கனிமங்கள் அல்லது சாதாரணமாக கிடைக்காத கனிமங்கள், இந்த ரேர் மினரல்ஸ் எனப்படுகின்ற அவ்வாறான கனிமங்களை நோக்கியதாக இவர்களது பார்வை திரும்பி இருக்கின்றது. என்றால் கனடா அவற்றை அகழ்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றது. இவ்வாறான முயற்சியில் முன் கனடா ஈடுபடவில்லை. அத்தோடு இந்த சக்தி பாதுகாப்பு எரிபொருள் தொடர்பான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றிற்கு செல்வதற்காக முயற்சிப்பார்கள். என்றால் இப்பொழுது இந்தியாவை பொறுத்தவரையில் நல்ல தலைமையாக அடையாளம் காணப்பட்டது கனடாவாக இருக்கின்றது. அத்தோடு கனடா தனது எரிவாயுவையும் எரிபொருளையும் மேற்கு நோக்கி பிரிட்டிஷ் கொலம்பியா நோக்கி கொண்டு சென்று அந்த கடலின் ஊடாக விநியோகிக்கும் பொழுது அதனை பெறுகின்ற சக்தியாக தாங்கள் இலகுவாக மாறலாம் என்கின்ற படியால் அந்த விடயங்களிலும் கவனம் செலுத்துவதோடு ஏனைய தொழில்நுட்பங்கள், அதாவது AI தொழில்நுட்பத்தில் கனடா ஏற்படுத்தப் போகின்ற மாற்றங்கள் தொடர்பான விவகாரங்களில் இணைந்து பங்காற்றுதல் என்பவற்றில் அவர்கள் செயலாற்ற முனைவார்கள். இதுதான் இந்த நீங்கள் கேட்ட இரண்டு கேள்விகளுக்குமான பதிலாக கூறக்கூடியதாக இருக்கும்.
0: சரி, இப்பொழுது மிக முக்கியமாக இந்த நாங்கள் பேசிக் தருவாயில் நியூயோர்க்கை நோக்கி மாகாணி அவர்கள், பிரதமர் மாகாணி அவர்கள் பயணத்தை மேற்கொள்கின்றார். அதேபோன்று இந்த வாரத்தில் சீனாவுக்கான பயணத்தை வெளிவிகார அமைச்சர் அனிதா ஆனந்த் மேற்கொள்ள இருக்கின்றார். இரண்டும் முரண்பட்டிருக்கின்ற நாடுகளாக இருக்கின்ற பொழுது கனேடிய உறவுக்கு இது மிக முக்கியமாக பார்க்கப்படுவதோடு உலக பொருளாதாரத்திலும் கனடாவினுடைய அடுத்தடுத்த தலைமைத்துவ பண்பிலும் வழிகாட்டக்கூடிய பல செய்திகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணங்களினுடைய முக்கியத்துவம் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
1: இல்லை, நிச்சயமாக முதல் தொடுபுள்ளியாக சீனாவை எடுத்தால் சீனாவுடனான உறவு என்பது பலப்படுத்தப்பட்டதாகவும், பொருளாதார வர்த்தக ரீதியிலான உறவு என்பது இரண்டு நாடுகளுக்கிடையே விரிவுபடுத்தப்பட்டதாகவும் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த வகையில் அரித்தா அவர்களின் பயணம் என்பது, நீங்கள் ஒரு விடயத்தை தொட்டு பார்க்க வேண்டும், கன்சர்வேட்டிவ் கட்சியின் நிழல் வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்ற மைக்கேல் சாங் அண்மையிலே தாய்வானுக்கு சென்றிருந்தார். தாய்வானுக்கு செல்லுதல் என்பது நிச்சயமாக ஒரு உத்தியோகபூர்வமாக சீனாவால் விரும்பப்படக்கூடிய ஒரு விடயம் இல்லை. சீனாவை பொறுத்தவரையில் அது தங்களுடைய மாகாணமாக இணைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையில் அவர்கள் எந்தவித விட்டுக் கொடுக்கை ஏற்படுத்த உள்ளவர்களாகவும், அதேவேளை 1970களில் இருந்து கனடா என்பது ஒரு தேசம் என்கின்ற சீனாவின் வரையறையை ஏற்பதாகவும் இருந்திருக்கின்றது என்பது உண்மை. இந்த வகையில் அவர்களுடைய அந்த மீள் உறுதியாக்கம் அல்லது ஒரு உண்மையான ஒரு உத்தியோகபூர்வமான வெளிவிவகார அமைச்சர் சீனாவுக்கு செல்கின்ற பொழுது இந்த நிழல் வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்ற கன்சர்வேட்டிவ் தலைவரின் விஜயம் என்பது இல்லாமல் செய்யப்படும் அல்லது அதற்குரிய முக்கியத்துவம் பலவீனமாக்கப்படும். அந்த காரணத்திற்காக முக்கியமாக இருக்கலாம். ஆனால் இங்கே நியூயார்க்கை நோக்கிய பயணம் என்பது நிச்சயமாக இரண்டு விடயங்கள். ஜூலையில் ஆரம்பிக்கப்பட போகின்ற குஸ்மா எனப்படுகின்ற, அதாவது அமெரிக்கா கனடா மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்களை எட்டுவதோடு மாத்திரமல்லாமல், இப்பொழுது செப்டம்பரில் இங்கே டொரண்டோவை மையப்படுத்தி நடக்கப் போகின்ற 5 வருடங்களில் $1 trillion முதலீடாக பெறுகின்ற திட்டத்தில் பல முதலீட்டாளர்களையும் அமெரிக்காவில் இருந்து இணைப்பதான ஒரு திட்டத்தையும் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான நிகழ்ச்சி நிரல்களை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக, குறிப்பாக இந்த எரிபொருள் மன்னிக்கவும் எரிபொருள் என்று சொல்வது மின்னில் இயங்குகின்ற வாகனங்களுக்கான பேட்டரி தயாரிப்புகளுக்கான ஹோண்டா நிறுவனம் அலிஸ்டன் என்கின்ற ஒன்டாரியோ நகரத்தில் ஏற்படுத்த இருந்த ஒரு சுமார் $15 billion முதலீட்டிலான தொழிற்சாலை என்பதை அது கைவிட்டிருக்கின்றது. அவ்வாறான தொழிற்சாலை இழப்புகள் என்பனவற்றை ஈடு செய்வதற்கான முயற்சியாக தனிப்பட்ட ஆர்வலர்களையும் அல்லது மாகாண மற்றும் ஏனைய அரசுகளின் ஊக்குவதலையும் பெறுவதற்கான ஒரு முயற்சியாக அவர் இந்த விஜயத்தை பயன்படுத்தலாம் என்கின்ற கணிப்பு இருக்கின்றது.
0: ஆமாம், இப்பொழுது குறிப்பாக அமெரிக்கா ஜனாதிபதி அடுத்தடுத்த நிலையில் மக்கள் மனதில் எவ்வாறு இடம் பிடிப்பார் என்ற கேள்விகள் ஒருபுறம் இருக்க, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே மீண்டும் தாக்குதல் முயற்சிக்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வெள்ளை மாளிகை வாயிலில் வைத்து இவ்வாறான சூட்டு சம்பவம் இடம்பெற்று அதை திட்டமிட்டவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். இந்த தாக்குதல் சம்பவம் என்ன செய்தியை சொல்ல வருகின்றது? குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு குறித்த கேள்வி ஒரு அச்ச நிலையில் இருக்கிறதா?
1: நிச்சயமாக அவர் மீதான வெறுப்பு என்பது தாராளமாக அடையாளம் காணப்பட்டதாகவும், பொதுமக்களால் இவ்வாறான தாக்குதல்கள் அல்லது தனிநபர்களால் இவ்வாறான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவது அதிகரித்ததாகவும், இந்த வரலாற்றிலேயே இந்த 3 மாதத்தில் 3 தாக்குதல்கள் அவர் மீது மேற்கொள்ளப்பட்டதாக தாக்குதல் முயற்சிகள் அவர் மீதல்ல அவரை நோக்கியதாக மேற்கொள்ளப்பட்டதான கண்டுபிடிப்புகள் அல்லது அடையாளப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இறுதியாக இவ்வாறு செயற்பட்டவர் ஒரு 21 வயதுடைய நபர் என்பதோடு, அவர் முன்னர் ஒரு தடவை 2025 வெள்ளை மாளிகைக்கு சட்டவிரோதமாக உட்போக முகுந்தார் என்கின்ற குற்றச்சாட்டில் அந்த பகுதிகளுக்கு செல்வதற்காக தணிக்கை விதிக்கப்பட்ட ஒருவராக இருந்திருக்கின்றார். எனவே அவரது நோக்கம் என்பது தெளிவாக ஒரு குந்தக விளைவை ஏற்படுத்துவதாகத்தான் இருந்திருக்கின்றது. இதற்குரிய காரணம் மக்களிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு என்பது. இவ்வாறான மனக்கசப்பு என்பது மக்களிடையே ஏற்படுகின்ற பொழுது அதற்குரிய பாதிப்பு என்பது அதிக அளவில் இருக்காது. இவர்கள் பாதுகாப்பை நிச்சயமாக பலப்படுத்துவார்களாக இருந்தால் அண்மையிலே, அதாவது வந்து நாங்கள் அந்த வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்கள் உடனான வருடாந்த விழாவில் நடைபெற்ற அந்த தாக்குதல் என்பது அது மிகவும் திட்டமிடப்பட்டு பாதுகாப்பு ஓட்டைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இவ்வாறான தாக்குதல்கள் பாதுகாப்பு தரப்பில் இருந்து எழுந்தால் நிச்சயமாக அது டொனால்டு ட்ரம்ப் அவர்களை மிகவும் பாதிப்பதாக அமையும். எனவே அவருடைய பாதுகாப்பு வலயம் என்பது இறுக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகம் சம்பவம் இல்லை. அவருடைய நடவடிக்கைகள் நாளாந்தமும் தெளிவில்லாத, ஒரு நாட்டின் அதிபருக்கு உரிய தகுதி இல்லாத அல்லது அதிபர் பாவிக்கின்ற வார்த்தை வர்ணங்களை அண்மிக்காத, சாதாரண தெருக்களில் சந்தைகளில் பாவிக்கின்ற வார்த்தைகளை, அதாவது அநாகரிக வார்த்தைகளை கூட தனது உத்தியோகபூர்வ தளத்தில் வெளியிடுகின்றவராக, அல்லது ஈரானை கூட மிரட்டுகின்ற பொழுது அவ்வாறான அநாகரிக வார்த்தைகளை பாவிப்பவராக இருக்கின்ற ஒரு காரியமானது அவருடைய தகுதியின்மையை கூட காட்டுகின்றது. இது கூட ஒரு இந்த மிரட்டல்களுக்கான காரணமாக இருக்கும். அதைவிட தனது குடும்பத்தை நோக்கியதாக பண அதிகரிப்பை மேற்படுத்துவதாகவும் அல்லது பணத்தை தாங்கள் வருவாயை பெறுவதற்கான நடவடிக்கைகளை அதிகரிப்பதாகவும் இருக்கின்ற தன்மை என்பது மக்களிடையே தாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொருளாதார பலவீனம் என்பது இவரால் வேண்டுமென்றே உருவாக்கப்படுகின்றது என்கின்ற உண்மைத்தன்மையை ஏற்க வைத்திருக்கின்றது. அதைவிட இவ்வாறான போர்கள் என்பது தங்களுக்கான போர்கள் அல்ல, இஸ்ரேல் தங்களை பின்னால் பணம் கொடுத்து இயக்குகின்றது போன்ற சந்தர்ப்பங்கள் சாட்சியங்களை எல்லாம் அவர்கள் ஏற்கின்றார்கள். எனவே ஒரு மாறுதலான உலகம் என்பது 2026 அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் உண்மைகளை கிரகிக்கின்றார்கள். உணர்ச்சி வசப்பட்டு இது எங்களுக்கான போர், அமெரிக்கா போரிடுகின்றது போன்ற சந்தர்ப்பங்களில் இருந்து அவர்கள் விலகுகின்றார்கள். கடந்த வாரம் தேசிய பாதுகாப்பு அல்லது புலனாய்வு தலைமை அதிகாரி கூட பதவியில் இருந்து விலகியிருந்தார். அதைவிட பல ஜெனரல்கள் விலகி இருக்கின்றார்கள், பல பதவி விலகி இருக்கின்றார்கள். இது காட்டுகின்ற உண்மைத்தன்மை என்னவென்றால் அவர்களிடையே ஒருமித்த ஒரு கருத்தில்லாத நிலையில் தான் இப்பொழுது ஜனாதிபதி பயணிக்கின்றார் என்பது அதுதான் உண்மை.
0: இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக அல்பர்டாவில் ஆரம்பமாகின்ற இந்த மாநாடு முதல்வர்கள் அனைவரும் சந்திக்கின்ற ஒரு மாநாடாக இருந்தாலும் கூட ஒரு விமர்சனம் எழுகின்றது. பிரிவினைவாத கோரிக்கை எழுகின்ற ஒரு மாகாணத்தில் இவ்வாறான மாநாடு நடைபெறுவது என்பது எப்படி பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும்? இதன் மூலமாக எட்டப்படக்கூடிய விடயங்கள் காத்திரமானவையாக இருக்குமா என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. உங்களுடைய அபிப்பிராயம் என்ன?
1: இல்லை, நிச்சயமாக ஒற்றுமையை கொண்டு வருவதற்கான முயற்சியாக அல்பர்டா பிரியுமா என்றால் அதற்குரிய விடையாக நாங்கள் இல்லை என்பதை சட்ட ரீதியிலும் அல்லது மக்களுடைய மனங்களின் ரீதியிலும் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்றால், அல்பர்டா பிரிவது என்பது கனடாவால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாக அல்லது கனடாவின் பொருளாதாரத்திற்கு பலத்த அடியாகாது இணை விடுகின்ற விடயமாக இருக்கின்ற ஒரு தன்மையை அடையும். ஆனால் இருக்கின்ற சுதந்திரத்தை பயன்படுத்தி இவ்வாறான ஒரு கருத்து கணிப்புக்கு, சர்வதேச கருத்து கணிப்பு என்பதை விட, அதாவது மன்னிக்கவும் சர்வதேச இல்ல சர்வஜன வாக்கெடுப்பு அல்லது ரிஃபரண்டம் எனப்படுகின்ற அந்த வாக்கெடுப்பிற்கு ஈடுபடுகின்ற பொழுது அவர்கள் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுவதாக இருக்கலாம். இருந்த பொழுதிலும் இந்த மாகாணங்கள் இணைந்திருக்கின்றன என்கின்ற கருத்திற்கு இது வழிவகுக்கும் என்று சொன்னால், மாகாணங்களிடையேயான பொருளாதார மற்றும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வர்த்தக தொடர்பாடல் தொடர்பை முக்கியமாகவும், மற்றது இந்த எரிபொருள் விநியோகங்களின் பொழுது மாகாணங்கள் பெறக்கூடிய வசதிகள் குறித்த கருத்துக்களை ஆராய்வதாகவும், அதே நேரம் உள்ளக பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்கான மூன்று விடயங்களாக கொண்டிருந்தாலும் இது அரசியல் ரீதியில் ஒரு பிரபல்யமானதும், அதைவிட அல்பர்டா பிரியும் என்கின்ற அந்த கோரிக்கைக்கு பலவீனம் சேர்ப்பதாகவும் அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தமில்லை. அவ்வாறுதான் இது அமைய வேண்டும் என்பதும் இருக்கின்றது. அல்பர்டாவை பொறுத்தவரையில் அதிகமான வசதிகளை பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இவ்வாறான ஏனைய மாகாணங்களும் இணைந்து செயற்படுகின்ற பொழுது மக்கள் மத்தியிலும் இந்த கருத்து, எதிர்ப்பு கருத்து என்பது சில வேளைகளில் மறையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். இப்பொழுது உண்மையிலேயே அந்த பிரிய வேண்டும் என்கின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் பிரிய வேண்டும் என்கின்ற கோரிக்கை மூலம் அதிகமான தங்களுக்குரிய பொருளாதார வருவாயை தங்களுடைய மாகாணத்திலிருந்து பெற வேண்டும், அது மத்திய மாகாணங்களுக்கு பயிர்ந்தளிக்கப்படுவதற்கு முதல் என்கின்ற ஒரு கோரிக்கையை தான் மனதில் வைத்திருப்பவர்களாக இருக்கின்றார்கள். அந்த நிலையில் இது நிச்சயமாக ஒரு வெற்றிக்குரிய அல்லது அந்த கோரிக்கையை மறுதளிக்கக்கூடிய ஒரு காரணியாக நாங்கள் பார்க்க முடியும்.
0: நன்றி. இந்த மாநாடு நாளைய தினம் நிறைவடையும், அதன் பின்னர் விரிவான தகவல்கள் வெளிவரும். அப்பொழுதும் நாங்கள் இது குறித்த விவரங்களை நேர்களுக்கு வழங்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ், உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி ராம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: அவசரமாய் யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
3: இல்ல,
2: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: நாற்பது நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்வதற்கான இலவச விசா வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமுல்படுத்தப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. தங்கப்பிணையின் அடிப்படையில் வழங்கும் கடன்கள் அதன் மதிப்பில் 70% கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நிதி தொகுதியின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறியுள்ளது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அருண்குமார திசாநாய்க்கு 2029 மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில் வேகம் குறையவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்திய பிரதிநிதிகள் குழு ஒன்று வர்த்தகம் மற்றும் முதலீடு குறித்து கலந்துரையாட இன்று கனடாவுக்கு வருகை தருகின்றது. இன்று முதல் புதன்வரை கனடா பயணத்தின் போது இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுடன் சுரங்கம், எரிசக்தி, வாகன உற்பத்தி மற்றும் விண்வெளித்துறைகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மூத்த வணிக பிரதிநிதிகள் உடன் வருவார்கள் என்று அவரது அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவித்துள்ளது. காசாவுக்கு சென்று கொண்டிருந்த நிவாரண உதவிப்படகு குழுவைச் சேர்ந்த 3 ஆர்வலர்கள் சர்வதேச கடல் பகுதியில் இஸ்ரேலிய படைகளினால் வழிமறைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் வான்கோரில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றனர். ஹோமூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் தனது அணுசக்தி திட்டம் குறித்து அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கும் ஈரானின் விருப்பம் தொடர்பான ஒரு வலுவான முன்மொழிவு தற்பொழுது விவாதிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். ஹோமூஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்வதே அமெரிக்காவுக்கு மிக குறைந்த செலவை கொடுக்கும் தெரிவாகும் என்று ஈரானின் ஆன்மீக தலைவரின் ராணுவ ஆலோசகர் மொஹ்சென் ரெசாய் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து போர் நீடிக்குமாயின் அது அமெரிக்க பொருளாதாரத்தையும் அந்த நாட்டு மக்களையும் அழிவின் விளிம்புக்கு இட்டுச் செல்லும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். எனவே ஈரான் முன்மொழிந்திருக்கின்ற நியாயமான பேச்சுவார்த்தை மேசையை ஏற்றுக்கொள்வதே அமெரிக்காவுக்கு மிக குறைந்த செலவை கொண்ட வழியாகும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.
5: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தல், பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ ஹோமை வாங்க திட்டமிடுகின்றீர்களா? அதுவும் 30-60 நாட்களில் குயிக் க்ளோசிங் கொண்டு நீங்கள் இவற்றை க்ளோஸ் செய்யலாம். 3-bedroom மற்றும் 4-bedroom டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் இப்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கின்றன. அடுத்த 30-90 நாட்களுக்குள் ஒரு புத்தம் புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாகவும் இருக்கின்றது. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்குகின்ற $130,000 வரையிலான எச்எஸ்டி ஜிஎஸ்டி ரிபேட்டை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை 719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன், 416-700-2222 J.CA என்ற இணையதளத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். JAY.CA என்ற இணையதளத்தில் விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
6: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன்.

0: ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 416-268-0155.
4: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

ஆயிஷா சில்க் பாரம்பரியமும் புதுமையும் சேருமிடம். உங்கள் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களை இன்னும் அழகாக மாற்ற நம்பிக்கையுடன் வரவேற்கின்றது ஆயிஷா சில்க் டெக்ஸ்டைல்ஸ். திருமண விழா, குடும்ப நிகழ்ச்சி, எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற காஞ்சிபுரம் பட்டு சேலைகள், டிசைனர் சேலைகள் மற்றும் நவீன ஸ்டைலிலான புதிய கலெக்ஷன்ஸ் அனைத்தும் இங்கு கிடைக்கின்றது. ஒவ்வொரு சேலையும் தரத்திலும் வடிவமைப்பிலும் நிறங்களிலும் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அழகும் நம்பிக்கை.

0: ஒன்றாக தருவது ஆயிஷா சில்க். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், குடும்பம் முழுவதற்குமான ஆடை அணிகலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கின்றது. புதிய மற்றும் ஸ்டைலினான ஆடைகள் ஒரே இடத்தில், உயர்தர பொருட்கள், நியாயமான விலை, அன்பான சேவை. இதனுடைய காட்சி அறை இலக்கம் 2140 மார்னிங் சைட் அவென்யூ, மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்திருக்கின்றது. 416-298-6116, 416-298-6116, ஆயிஷா சில்க்.
1: வரலாற்றில் இன்றைய நாள்
2: மே மாதம் 25ஆம் தேதி
1: 1953 நிவேடாவில் ஐக்கிய அமெரிக்கா தனது முதலாவதும் இறுதியுமான அணு ஆற்றலிலான பீரங்கியை சோதித்தது. 1961 அப்பலோ திட்டம், 10 ஆண்டுகளின் இறுதிக்குள் சந்திரனுக்கு மனிதனை அனுப்பும் ஐக்கிய அமெரிக்காவின் திட்டத்தை ஜனாதிபதி ஜோன் எஃப் கெனடி அமெரிக்கா காங்கிரஸில் அறிவித்தார். 1963 அடிசபாவில் ஆப்பிரிக்க ஒன்றியம் உருவானது. 1966 எக்ஸ்ப்ளோரர் 32 விண்ணுக்கு ஏவப்பட்டது. வரலாற்றில் இன்றைய நாள்
3: புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca.
5: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ். CIBC அபிசெல்வம், 416-821-0462.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
0: 8:48 CMR தமிழ் FM-இன் புத்தம்புது காலையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பில் இருந்து விடைபெற இருக்கின்றேன். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். சூரிய வெளிச்சம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் காணப்படும். காற்று தற்பொழுது வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடி வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய தினம் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். அதிகூடி வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காலை ஒலிபரப்பில் செய்தி பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். இதே அலைவரிசையில் 9 மணி வரை பல்கலாசார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இரவு ஒலிபரப்பு 9 மணிக்கு ஆரம்பமாகும். 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பை நீங்கள் கேட்கலாம். கலையக தொடர்புகளுக்கு 416-644-6222. மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் சந்திப்போம். நன்றி நேர்களே.

0: ஃபார் எனி இன்ஃபர்மேஷன் கால் சரப் சபர்வால் 6478648844. That's 6478648844.
1: Or visit teamsabarwal.com.
2: Your search ends here.
3: Follow us on Instagram. It's rjswati_toronto.